0: மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பேர் மகாராஷ்டிர மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கை சேர்ந்தவர்கள் என்றும், மூன்று பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக்க பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களைக் கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரி பேர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க 4310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெற உள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்ய உள்ளது. உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டியோ சுவையூட்டியோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து கார்த்திகேயன்.
0: இருவரிச் செய்திகள். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அசாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26ஆம் தேதி பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது.

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18 தேதி பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலேந்தா புனாச்சா சாக்கெட் மைனனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுகி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வீணாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: நேரம் காலை 6:55 20 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் கண்ணன் அவர்கள்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: ஈரநிலங்களும் இயற்கையை காக்கும் பறவை இனங்களும். ஈரநிலங்களை காப்போம். ஈரநிலம் என்பது ஆறு, குளம், ஏரி, சதுப்பு நிலம், அலையாத்தி காடுகள், கழிமுகப் பகுதி, இதையெல்லாம் சொல்லலாம். ஈரநிலம் உள்ளூர் பறவைகளையும் வலசை பறவைகளையும் ஈர்த்து அவற்றுக்கான வாழ்விடமா இருக்கிறதோட மனிதர்களாகிய நமக்கும் பல அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை பேரிடர்களிலிருந்தும் பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? ஈரநிலங்கள் இருக்கும் பகுதியில நிலத்தடி நீர் செழுமையா கிடைக்கும். ஈரநிலங்கள் ஒரு பல்லுயிர் சூழலியலை பெற்றிருக்கிறதுனால ஒரு ஆரோக்கியமான உணவு சங்கிலியை பெற்றிருக்கும். அந்த உணவு சங்கிலியில மேல்நிலை நுகர்வோராக பாம்புகள், முதலைகள், பறவைகள், பாலூட்டிகள் இவையெல்லாம் செயல்படுகின்றன. வலசை பறவைகள், உள்ளூர் பறவைகள் ஈரநிலங்களில் உள்ள மரங்களில் கூடு கட்டும் முறையை வைத்தே அந்த பகுதியின் மழை வரப்போகும் அளவை நம் முன்னோர்கள் கணித்து வந்தனர். வலசை பறவைகள் ஈரநிலங்களை தேடி வர்றதன் மூலமா அங்குள்ள உணவு சங்கிலிய சீரா வச்சிருக்க உதவுது. அந்த பறவைகளுடைய எச்சங்கள் அந்த மண்ணில மக்கி மறுசுழற்சி மூலமா சிறந்த உரமா மாறி மண் வளத்தை அதிகரிக்குது. சதுப்பு நிலங்கள் அதிகமான நீரை சேர்த்து வச்சுக்கிற திறன் வாய்ந்தவை. பெரிய பெரிய பெருமழை காலங்கள்ல வடிந்து ஓடுற நீரை தனக்குள்ள சேகரிச்சு நிலத்தடி நீரை வளமையாக்குறதோட நீரை உட்புக செய்து மழைக்காலங்கள்ல வெள்ளம் போன்ற பேரிடர்களிலிருந்து நம்ம காக்குது. வளிமண்டலத்துல மனித செயல்பாடுகளால அதிகரிக்கப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை குடில் வாயுக்களை தனக்குள்ள ஈர்த்து சூழலியல்ல சமநிலையை உருவாக்கி

0: நம்மை பாதுகாக்குது. அலையாட்டி காடுகள் கடற்கரை அரிப்பு ஏற்படாம தடுக்கிறதோட பேரலைகளை மட்டுப்படுத்தி புயல் சுனாமி காலங்கள்ல நம்ம பேராபத்துல இருந்து காக்குது. இந்த ஈர நிலங்களை பாதுகாக்க உலக அளவுல செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தான் ராம்சார் ஒப்பந்தம். 1971 ஈரான் நாட்டில் உள்ள ராம்சார் அப்படிங்கிற இடத்துல நடந்த கூட்டத்துல இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ராம்சார் கன்வென்ஷன் 1982 இந்தியா இதுல கையெழுத்திட்டுச்சு. ஈர நிலங்களை பாதுகாக்கிறது மற்றும் நீடித்த நிலையான பயன்பெறும் வகையில அவற்றை பயன்படுத்துவது, இந்த ரெண்டும் தான் இந்த ஒப்பந்தத்துடைய நோக்கம். தமிழகத்துல 20 இடங்கள் ராம்சார் ஈரநிலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே தமிழகம் தான் அதிக எண்ணிக்கையில ராம்சார் ஈரநிலங்களை பெற்று காணப்படுது. ஆனா ஈரநிலங்கள் பல கழிவுகள் கொட்டப்பட்டு பாழ்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளன. சில இடங்கள்ல ஈரநிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு குடியிருப்பு பகுதிகளாகவே மாற்றப்பட்டும் உள்ளன. குறிப்பா சென்னையில உள்ள ஈரநிலங்களை சொல்லலாம். சென்னையில உள்ள எத்தனையோ ஈரநிலங்கள் 1990 இருந்ததுக்கும் 2020 இருக்கிறதுக்கும் உள்ள மேப்பை பார்த்தோம் அப்படின்னா 90% இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. நமக்கு நீர் ஆதாரத்தையும் சூழலியல் பாதுகாப்பையும் மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்களையும் கொடுத்து ஒரு பல்லுயிர் கோலத்தை உருவாக்கி பல உயிரினங்கள் வாழ ஏதுவாகவும் உதவிகரமாகவும் உள்ள ஈரநிலத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து ஈரநிலங்களை நாம் பாதுகாக்க முயல வேண்டும். நகர்ப்புறங்களில் மழைக்காலங்களில் சில மணி நேர நீண்ட மழைக்கே வெள்ளம் உருவாவதற்கான காரணம் இந்த ஈரநிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதுதான். ஈரநிலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சூழலியலை காப்போம், நம் நலனையும் பாதுகாப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 7 மணி. அறிவோமாயிரம் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல் திரை இசையாக. நேரம் இப்பொழுது 7:10. மதுர தென்றல் திரை இசையில் இனி அடுத்து கேட்கலாம் 1977 திரைப்பட பாடலை.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரைசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: நேரம் 7:14:55 ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலீஃபா ஷஹின் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருதிஷாம் ஆடமுடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சி

0: அளவிற்கு உறுதி கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் 1/3 அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஒராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபதேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிர மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. ஈரானுடனான மோதல்,

0: ஈரானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்ப் உடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழில் அதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன், மலேசியாவின் மிட்சுக்கு இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாகுரா மட்சுக்கியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள்.
3: இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒண்ணு, எல்லாரும் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒண்ணு, அதுதான் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன்னா என்ன? 40 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாரும் நினைப்பாங்க இந்த ஜென்சிஸ் எல்லாமே சன்ஸ்கிரீன் சன்ஸ்கிரீன் பேசிக்கிட்டே இருக்காங்களே, அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த டாபிக். சோ சன்ஸ்கிரீன்ங்கிறது வெயில்னால வரக்கூடிய ஒரு பாதிப்பை நம்ம உடம்புல பாதுகாக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ற ஒரு விஷயம். இது வந்து வாய் வழியா மாத்திரையாவும் எடுக்கிறது மாதிரியும் இருக்கு, அதே நேரத்துல நம்ம உடம்புல தடவ களிம்பாவும் நமக்கு இருக்கு. சூரியன்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் அதனால வந்து நம்ம ஸ்கின் கருப்பாகுது, அதே நேரத்துல சீக்கிரத்திலேயே வயதான ஒரு தோற்றம் வந்துருது. இந்த வயதான தோற்றத்தையும் இந்த கருப்பா நம்ம தோல் மாறுறதிலிருந்தும் நமக்கு தடுக்கிறதுக்காக தான் சன்ஸ்கிரீன்ங்கிற விஷயத்த நம்ம உபயோகிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு வந்து பிசிக்கல், இன்னொன்னு கெமிக்கல். இந்த பிசிக்கல்ங்கிறது எந்த மாதிரி இருக்குன்னா நம்ம உடம்புல தடவுனோனே அது நமக்கு ஒரு கேடைய மாதிரி இருக்கு, அதாவது வெயில் படும்போது நம்ம தோலை ஊடுருவாம அதுல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான வேலையை தான் இந்த பிசிக்கல் சன்ஸ்கிரீன் கொடுக்குது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல முக்கியமா வந்து டைட்டானியம் ஆக்சைடு அண்ட் ஜிங்க் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இந்த ஜிங்க் ஆக்சைடு அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டர்ஸ், அதாவது கிரிக்கெட் விளையாடக்கூடிய வீரர்கள் அவங்களோட கண்ணத்துல ரெண்டு பக்கமும் ஒரு வெள்ளையா ஒரு களிம்பை வந்து தடவுன மாதிரி நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த இது என்னன்னு நீங்க எல்லாம் யோசிச்சு பாத்திருக்கலாம், அதுதான் இந்த இப்ப நான் சொன்ன ஜிங்க் ஆக்சைடு. சோ இது எதுக்கு தடவுறாங்கன்னு தெரியுதா? அதிகப்படியான வெயில் படும்போது நம்ம தோல் வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க தடவுறாங்க. இது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வெள்ளையா தெரியற அளவுக்கு பிசு பிசுன்னு ஜிங்க் ஆக்சைடு வந்து கிடைச்சது, ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. ரொம்ப வந்து மைக்ரோனைஸ்டு ஃபார்ம்ஸ் சொல்லுவோம்,

0: ரொம்ப தின்னா நம்ம உடம்புலயே தடவுனது தெரியாம இருக்கிற அளவுக்கெல்லாம் வந்து இப்ப வந்து நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா கெமிக்கல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதுவும் வந்து ஒரு விதமான சன்ஸ்கிரீன். முன்னாடி பாத்தீங்கன்னா பிசிக்கல் தனியா கிடைக்கும், கெமிக்கல் தனியா கிடைக்கும். இப்ப உள்ள சன்ஸ்கிரீன் அப்படி கிடையாது, ரெண்டுமே சேர்ந்த ஒரு கலவையா தான் நமக்கு கிடைக்குது. எப்படி ஒரு சன்ஸ்கிரீனை ஒரு கடைக்கு போறோம், ஒரு சன்ஸ்கிரீன் நான் தடவணும்னு நினைக்கிறேன், டூருக்கு போறேன், சன்ஸ்கிரீன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த சன்ஸ்கிரீனோட அந்த அட்டையில நான் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கும். பிராட் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா விதமான கதிர்களையும் அது வந்து கதிர்கள்ல இருந்தும் தோலை வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து இந்த பிராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றது. ஏற்கனவே பாத்திருக்கோம் என்னென்ன ரேஸ் பாத்திருக்கோம், புற ஊதா கதிர்கள், அது மட்டும் கிடையாதுங்க, விசிபிள் லைட்ஸ் அப்படிங்கறதுக்கு இருக்கு, அந்த இது அதுல இருந்து பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி இருக்கணும். இன்னொன்னு, இப்ப எல்லாருமே வந்து வேலைக்கு போறாங்க, எல்லாரு கையில செல்போன் இருக்கு, அதுவும் இல்லாம நம்ம வேலைக்கு போற இடங்கள்ல கம்ப்யூட்டர் இருக்கு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ரேஸ்க்கு பேர் வந்து இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்தும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மாதிரியான சன்ஸ்கிரீனாகவும் அது இருக்கணும். அதுக்கு தான் அதுக்கு பிராட் ஸ்பெக்ட்ரம், எல்லாத்தையும் கவர் பண்றது அப்படிங்கிற இதுக்காக தான் இந்த பிராட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதை திறந்தீங்கனாலும் எஸ்பிஎஃப்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த எஸ்பிஎஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், அதாவது அல்ட்ரா வயலட் கதிர் இருக்கு இல்லையா, பீங்கிற கதிர், இந்த பீங்கிற கதிர்ல இருந்து நம்ம தோலை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கறத சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா 15 to 100 அதிகமான ஃபேக்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. எல்லாருக்கும் வந்து 100 மேல யூஸ் பண்ணணும் கிடையாது, நம்மளோட இந்திய மக்களுக்கு 30 இருந்தா போதும். சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்ல 30 SPF 30 அப்படின்னு கிடைக்கும், அதாவது இன்டோர்ல வேலை பாக்குறவங்களுக்கு, அவங்களுக்கு SPF 30 போதும். ஓரளவுக்கு நான் வந்து வெயில ரொம்ப போவேன் அப்படின்னா அவங்க SPF 50 அப்படிங்கறத வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். வெயிலுக்கு நீங்க எந்த அளவுக்கு போவீங்க, உங்களோட வேலைகள் எப்படி அப்படிங்கறத பொறுத்து 50 அதிகமான SPF-ஐயும் நீங்க உபயோகப்படுத்தலாம்.
1: இதுவரை கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் இப்பொழுது 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மளில் பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்குது பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னார் பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்களை வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும். நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக, மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு. ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும், அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பு.

0: கூப்பிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம். அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டிங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம். அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரத்தென்றல் திரையிசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது 24 திரைப்பட பாடல்.

0: ஹலோ
1: ஹலோ,
0: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 018 மற்றும் 21 00 282 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா? டெலிபோன் அடிக்குது.

0: பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்பட பாடலோடு நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரைசை. மீண்டும் மதுரத்தென்றல் திரைசை காலைமணி 8:02 கேட்கலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள்கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டோ தமோலா பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியோராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டது திமுகவின் வெற்றி என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இடையே நடைபெறவுள்ள 2 பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாகேத் மைனனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சந்தோஷ் ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். வவுசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கிடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை அணியை தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரத்தென்றல் திரையிசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது ஆடுகளம் திரைப்பட பாடல்.

0: மனதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நிறைவாக ஒலிப்பது 60 வயது மாநிறம் திரைப்பட பாடல்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சரம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேர காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
1: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஒலித்தது அ ஆ இ ஏ திரைப்பட பாடல். நிறைவாக ஒலிப்பது ஆடு புலி திரைப்பட பாடல்.
1: சத்தம் இல்லை, ரத்தம் இல்லை, நித்தம் நித்தம் யுத்தம் தான், அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, உச்சக்கட்டம் இப்போதான்.

சத்தம் இல்லை, ரத்தம் இல்லை, நித்தம் நித்தம் யுத்தம் தான். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, உச்ச கட்டம் இப்போதான். ரௌத்திரம் பழகு.

0: ஜெயம் உனக்கு, நிரந்தரமாகும் ஜெயம் உனக்கு. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். சத்தம் இல்லை, ரத்தம் இல்லை, நித்தம் நித்தம் யுத்தம் தான். அச்சம் இல்லை, அச்சமில்லை, உச்சக்கட்டம் இப்போதா.
1: ஒலித்த பாடலுடன் மதுரத்தென்றல் திரைசை நிறைவு பெற்றது. மீண்டும் திரைசை பாடல்கள் இன்று காலை மணி 10:02 எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்பமாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து முற்பகல் மணி 11:02 மதுரத்தென்றல் திரைசையாக வலம் வர கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குடும்ப தலைவியும் தையல் கலைஞருமான திருமதி காஞ்சனா அவர்கள்.
1: வணக்கம். வானொலி பற்றிய சிறப்பு அனுபவத்தை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற வந்திருக்கேன். எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது இருந்துதான் வானொலி கேட்கணுன்ற ஆர்வமே வந்துச்சு. அந்த ரேடியோ கேட்கணும், அதுல உள்ள கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கேட்கும் போது. நான் எங்க வீட்டுல வந்து வசதி குறைவு தான், எங்க வீட்டுல ரேடியோ இல்ல. அப்ப வந்து பக்கத்து வீட்டுல ரேடியோ வாங்கி மேல் பரணியில வந்து தொங்க விட்டுருப்பாங்க கயிறுல கட்டி. அவங்ககிட்ட போய் கெஞ்சுவேன் நான், எனக்கு பிடிச்ச பாட்டு வந்திருக்கு, ஒரு தடவை போட்டு விட்டுருங்க ரேடியோவை அப்படின்னு கெஞ்சினா அவங்களும் சந்தோஷமா வந்து இருப்பா நான் போட்டு விட்டுறேன்னு ரேடியோ போடுவாங்க. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு போதுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி, அவங்க மனசு நோவை விடக்கூடாதுன்ட்டு சரிங்க போதும் அப்படின்னு அந்த சந்தோஷத்திலே நான் துள்ளி குதிச்சு வந்துடுவேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னை ரேடியோ கேட்கணும்ன்ற ஆவலை தூண்டி விட்டதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எங்க வீட்டுல ரேடியோ இல்லாதனால எங்க அப்பாட்ட நான் வந்து, அப்பா அப்பா ஒரு ரேடியோ வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப கேட்கணும்னா ஆசையா இருக்கு அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டா. அவர் நான் பேசினதை வச்சு, அவர் மனசுக்குள்ள வச்சு, கொஞ்சம் கையில காசு இருக்கும்போது ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்னப்பா திடீர்னு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டீங்க? இல்லப்பா, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கவுமே உடனே பிரிச்சு பார்த்து வயிறு மாட்டி போட்டதுமே ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம். எங்க அம்மா, எங்க அப்பா, நானும் 3 பேரும் உட்காந்து கேட்டோம் அந்த பாட்டை. அப்பலேருந்து எனக்கு வந்து ரொம்ப ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. சமையல் குறிப்புகள், செய்திகள், நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாட்டெல்லாம் வரும்போது அப்படியே என் கண்ணிலேருந்து அப்படி சந்தோஷத்தில் அந்த கண்ணீர் ததும்பும். நான் வந்து தையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் எதுக்க வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி எப்போவுமே என் கண் எதுக்கு அந்த ரேடியாக இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம காதில் வந்து அப்படி தேனா பாயும் ஒவ்வொரு பாட்டும், ஒவ்வொரு விஷயமும் நம்ம கருத்துக்களையும் ஏற்கும் போது வந்து நம்ம மனசை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம மனசை விட்டு பேசுற மாதிரியே இருக்கும். நான் அங்கிட்டு இங்கிட்டு போய் சமையல் வேலை பாக்குற போது கூட நம்ம காதுல வந்து விழுகிற விஷயங்கள் வந்து, சரி இதுக்கு இது போடணும் போல இருக்கு, அன்னைக்கு சொன்னாங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போமா.

மேல் குறிப்பு அப்படின்ற அந்த அளவுக்கு மனசை வந்து வருடுது. ஒவ்வொரு நிகழ்ச்சியாளரும் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் இவங்க தான் என்னத்தான் பேசுறாங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் வந்து வானொலி மூலமா வந்து நான் ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு காலத்துல வந்து இந்த ரேடியா என் கண்ணதுக்கு இருக்காதா எங்க வீட்டுல அப்படின்னு ஏங்கின காலம் போய் இப்ப வந்து நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்திருக்கு. நம்ம கையிலேயே வந்து உள்ளங்கையிலே உலகம்ன்ற மாதிரி கரண்ட் போனாலுமே அன்னைக்கு டோட்டல் ஆஃப் இருந்துச்சுன்னா அமைதியா இருக்கும். எல்லார் கையிலயும் போன் இருக்கு. நம்ம எங்க உட்கார்ந்து வேலை பார்க்கிறோமோ வைக்கிறோமோ அந்த இடத்துலயே நம்ம போனை கொண்டு போயிடலாம். அங்கேயே பாட்டு கேட்கற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ரேடியோ பக்கத்திலேயே உட்கார்ந்து பாட்டு கேட்கணும் வைக்கணும்ன்ற அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம காய் நறுக்கிக்கிட்டே கேட்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். சில நேரம் வந்து குழந்தைகள் விளையாடும் போது அது கேட்ட பாட்டு வரும். அப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேக்குறீங்களா, எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்கன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே 6 மணிக்கு பக்தி மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாசத்தொழிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடலை கேட்டுக்கிட்டே சில வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறி

0: குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேக்குறீங்களா, எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்கன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே 6 மணிக்கு பக்தி மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாசத்தொழிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடலை கேட்டுக்கிட்டே வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறித்தனங்கிறதே வராது நமக்கு. இந்த ஆகாஷ்வாணி 90ங்கிறது இன்னும் மென்மேலும். இந்த நிகழ்ச்சியில வந்து முத பக்தி பாடல்கள், அப்புறம் வந்து கண்ணாடி மாளிகை, மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள், குழந்தைகள் வந்து இந்த பாட்டு படிக்கிறது வைக்கிறது, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது, எல்லா விஷயமும் நல்ல அருமையான நிகழ்ச்சியா தான் அவங்க தொகுத்து வழங்குறாங்க. எனக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வந்து வசந்த கானங்கள். 1 மணிலேருந்து போடுறாங்க வசந்த கானங்கள். அது நான் கேட்காம இருக்கவே மாட்டேன். அது 1 ஹவர் 1 ஹவருக்கு வந்து செய்தி சொல்றாங்க. வெளி உலகத்துல போய் அனுபவம் இல்லாத இது என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த சிறு குறிப்புகள்ல இருந்து எல்லாமே சொல்லிடுறாங்க செய்திகள்ல. அந்த அளவுக்கு வந்து மனசை கவர்ந்திருக்கு எனக்கு. இந்த ஆகாஷ்வாணி வந்து மேலும் மேலும் வளரணும். நல்லபடியா 100 ஆண்டு கணக்குல வந்து அவங்க சேவைகள் செய்யணும். 100 ஆண்டுகள் கடந்து வானொலிக்கு 90. இந்த 90 ஆண்டுகளையும் கடந்து பல 100 ஆண்டுகளா தொடரணும்னு கேட்டுக்கிறேன். ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: வானொலி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மதுரை வக்பு வாரிய கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
2: மதிப்புக்குரிய வானொலி நேயர்களை வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ தனது 90 ஆண்டுகள் சமூக சேவையை நிறைவு செய்து அதன் விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே அதை பற்றிய ஒரு சிறிய தகவல்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய மக்களின் இதய துடிப்போடு இணைந்து 90 ஆண்டுகளாக மக்களின் வாழ்வில் ஒலிபரப்பி வரும் மகத்தான ஊடக நிறுவனமான ஆல் இண்டியா ரேடியோ என்று அழைக்கப்பட்ட ஆகாஷவாணி பற்றி பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல. அது ஒரு ஆசிரியர், ஒரு நண்பர், ஒரு வழிகாட்டி, ஒரு சமூக பணியாளர், கல்வி அறிவை கொண்டு சேர்க்கும் ஒரு பயனுள்ள ஊடகம். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருந்தது வானொலி. இயற்கை பேரழிவுகளின் போது மக்களுக்கு தகவல் கொடுத்து உயிர் காப்பது வானொலி. 90 ஆண்டுகளாக ஆகாசவாணி மக்களின் மனதை மட்டும் கவரவில்லை, சமூகத்தை வடிவமைத்தும் வருகிறது. அதன் பல்வேறு நிகழ்ச்சிகள் வழியாக மதிப்புகள், அறிவு, கலாச்சாரம், சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு, பெண்கள் முன்னேற்றம், விவசாய வளர்ச்சி, குழந்தைகள் நலன் போன்ற பல துறைகளில் மகத்தான பங்காற்றி வருகிறது. இந்த சூழலில் ஆகாசவாணியின் சில முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி, சமூகத்திற்கு அளிக்கும் பயன்கள் பற்றி நாம் பார்க்கலாம். அதிகாலை ஒளிபரப்பாகும் பக்தி மாலை நிகழ்ச்சி மனித மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக உறுதியையும் தருகிறது. இன்றைய அவசர வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் இறை நினைவு மனதை சமநிலைப்படுத்துகிறது. இது மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிறது. எனைத்தானும் நல்லவை கேட்கின்ற நிகழ்ச்சி நல்ல சிந்தனைகள், வாழ்க்கை நெறிகள், ஒழுக்க மதிப்புகள் போன்றவற்றை மக்களிடம் கொண்டு செல்கிறது. ஒரு நல்ல வார்த்தை மனிதனை மாற்றும். அந்த மாற்றத்தை அமைதியாக செய்கிறது இந்த எனைத்தானும் நல்லவே கேட்க என்ற நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி இயற்கை நேசிக்க கற்றுத்தரும் இயற்கை இன்பம் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியில் மரங்கள், மலை, பறவைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. இயற்கையை காப்பது எந்த அளவிற்கு மனித வாழ்க்கையின் முக்கியம் என்பதை மிகச்சிறப்பாக எடுத்து கூறும் நிகழ்ச்சி தான் இந்த இயற்கை இன்பம் நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் சூழல் சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்றைய உலகின் மிகப்பெரிய தேவையாக உள்ளது என்பதை கோடிட்டு காட்டக்கூடிய நிகழ்ச்சியாகும். பிளாஸ்டிக் மாசு, நீர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்ச்சி மக்களை சிந்திக்க வைக்கிறது. இது ஒரு சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைகிறது. அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்ச்சி ஆலய அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம் நாட்டின் ஆன்மீக மரபுகளையும் ஆலய வரலாறுகளையும் அறிமுகப்படுத்துகிறது. இது சுற்றுலா வளர்ச்சிக்கும் பண்பாட்டு பாதுகாப்புக்கும் உதவுகிறது. இளம் தலைமுறைக்கு நம் பாரம்பரியத்தின் பெருமையை உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி. அதோடு இன்றைய நேயர்களின் அந்த பாடல்கள் விருப்பம், அந்த பாடல்கள் இல்லாத வானிலை இருக்கவே முடியாது. பாடல்கள் தான் நேயர்களை குதூகலப்படுத்துகிறது, நேயர்களின் மனதை, நேயர்களின் விருப்பமான பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய அந்த பாட்டு வேணுமா என்ற நிகழ்ச்சி. இசை மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து. தனிமையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு இனிய துணை. நாம் பயணம் மேற்கொள்ளும் போது பயணத்தில் உள்ளவர்களுக்காக

ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி தான் டிரைவ் டைம் பீட்ஸ் என்ற அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பயண நேரத்தில் ஒலிபரப்பாகும் பாடல்கள், சுறுசுறுப்பான இசைகள் போன்றவை பயண சோர்வை குறைக்கிறது. வாகன ஓட்டுநர்களுக்கும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு போன்ற அறிவுரைகளையும் சேர்த்து வழங்குகிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்ச்சி நேயர் விருப்பம் மற்றும் விருந்தினர்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் மக்களின் குரலை மக்களிடம் கொண்டே சேர்க்கிறது. பல்வேறு சமூக பின்னணியில் உள்ளவர்கள் தங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகும். இதன் மூலம் சமூக ஒற்றுமையும் வலுப்பெறுகிறது. இன்றைய சூழலில் தொழில்நுட்பம் மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறோம். அவ்வாறான தொழில்நுட்பங்கள் சமூக பயன்பாட்டிற்கு வரக்கூடிய சூழலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் என்னென்ன மாதிரியான பயன்களையும் தரக்கூடியதாக உள்ளது என்பதை அழகாக எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் கண்ணாடி மாளிகை என்ற நிகழ்ச்சி. தினமும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மக்கள் தொலைபேசியில் தங்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள். இதன் மூலம் ஜனநாயக உரிமை, கருத்து சுதந்திரம், சமூக பொறுப்பு ஆகியவை வலுப்பெறுகின்றன. ஒரு நல்ல விவாத கலாச்சாரத்தையும் இந்த நிகழ்ச்சி உருவாக்குகிறது. பெண்களுக்கு பிரத்யேகமான தனியான ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி ஒலிபரப்பு கொண்டிருக்கிறது. சிநேகிதி என்ற பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்களின் உடல்நலம், கல்வி, தொழில் வாய்ப்பு, குடும்ப நலம், சட்ட உரிமைகள் போன்ற பல விஷயங்களை அந்தந்த தளத்தில் உள்ள பிரமுகர்களை, அந்தந்த தளத்தில் உள்ள நிபுணர்களை கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. பெண்கள் முன்னேற்றமே சமூக முன்னேற்றம் என்பதை வலியுறுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த சிநேகிதி நிகழ்ச்சி உள்ளது என்றால் அது மிகையல்ல. அதே போல மதிய நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சி தான் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது ஒரு இனிய இசை நிகழ்ச்சியாகும். இசையின் மூலம் மன அமைதியையும் இனிய நினைவுகளையும் தரக்கூடிய நிகழ்ச்சி வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. பழைய பாடல்கள் மூலம் நம் இசை மரபை இந்த நிகழ்ச்சியை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மளுடைய பாரம்பரிய இசை வலிமையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது இந்த வசந்த கானங்கள் என்ற நிகழ்ச்சி. நேயர்களுக்கு கவிதை எழுதக்கூடிய அந்த திறன் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டாது. அப்படிப்பட்ட நேயர்களுக்கான நிகழ்ச்சி தான் கவிதை இறங்கும் நேரம் என்ற அந்த நிகழ்ச்சி. இசை வழியாக மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி வழங்கி வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. அது மென்மையான பாடல்கள் மூலம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வேலையையும் இது சமூக சேவையையும் செய்யக்கூடிய நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. இந்த ஆட்டக்களம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் விடுகதை, எண் விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு போன்ற பல்வேறு கருத்துக்களை அடங்கிய ஒரு தொகுப்பை இந்த நிகழ்ச்சி தருகிறது. சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய விதத்திலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் அறிவுபூர்வமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இப்பொழுது நாம் மாலை நேரத்திற்கு வந்துவிட்டோம். மாலை நேரத்திலே மாலை நேர சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும் நிகழ்ச்சியாக மாலை தென்றல் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது. விளக்கேற்றும் வேலை மாலை நேர ஆன்மீக நிகழ்ச்சியாகும். மன அமைதி, நல்ல எண்ணங்கள், குடும்ப ஒற்றுமை போன்றவற்றை ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக விளக்கேற்றும் வேலை என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. விவசாயிகள் எல்லாம் தங்கள் நிலத்தில் அந்த நிலத்திலே எவ்வாறெல்லாம் பயிரிட வேண்டும், அல்லது பயிரிடப்பட்ட பயிர்களை பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பது எப்படி, அல்லது அதற்கு ஊட்டச்சத்து தருவது எப்படி, அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் பண்ணை செய்தி அல்லது உழவர் உலகம் என்ற நிகழ்ச்சி. புதிய விவசாய முறைகள், விதைகள், சந்தை நிலவரம், அரசு திட்டங்கள் போன்றவை குறித்து தகவல்கள் தருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி விவசாயியின் உற்ற நண்பனாக செயல்படுகிறது என்றால் அது மிகையல்ல. குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி குழந்தைகளின் கற்பனை திறன், அறிவு, நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை வளர்க்கும் நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் கதை, பாடல், சிறுவர் உரையாடல் போன்ற பல்வேறு செயல்கள் மூலம் நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு ஆன நிகழ்ச்சியாக அது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதே போல இரவு நேர இசை நிகழ்ச்சியாக தேனும் பாலும் என்ற இரவு நேரத்திலே ஒலிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி இனிய பழைய பாடல்கள், சகா வரம் பெற்ற பழைய பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது பழங்கால திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டே நமது அன்றைய பொழுதை நிறைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி. தமிழ் திரைப்பட இசை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஆக நேயர்களே, 90 ஆண்டுகளாக இது ஆகாசவாணி
ரேடியோ செய்திருப்பது வெறும் ஒலிபரப்பு சேவை அல்ல, அது ஒரு சமூக சேவை. ஆசிரியராகவும் வழிகாட்டு

0: பாராட்டியாகவும் தோழனாகவும் கலாச்சார காவலராகவும் அது செயல்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி வந்தது, இணையம் வந்தது, சமூக ஊடகங்கள் வந்தன. ஆனால் இன்னும் மக்களின் மனதில் உயிரோடு இருக்கும் ஊடகம் ஆகாசவாணி வானொலி என்றால் அது மிகையல்ல. ஏனெனில் வானொலி பேசுவதில்லை, அது நேயர்களின் மனங்களோடு உரையாடுகிறது. இந்த 90 ஆண்டு கால பயணத்தில் ஆகாசவாணி ரேடியோ தொடர்ந்து மக்களுக்கான சேவை செய்து அறிவும் ஒலியும் பரப்பப்பட்டும் மிகச்சிறந்த சேவையை மேம்படுத்தி கொண்டும் தனது பயணத்தை தொடர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகாசவாணி தனது 90 ஆண்டு கால பயணத்தில் அதை வாழ்த்துவதில் டாக்டர் எம் அப்துல் காதிர் என்கிற நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ எம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். மாயா தீத ஸ்வரூபிணி, தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் மாயா மாளவ கௌளை, ரூபகதாளம்.

அடுத்து கமலாம்பிகாயை முத்துசுவாமி தீட்சிதரின் நவாவர்ண கிருதி, காம்போஜி ராகம் கண்டஜாதி அடத்தாளம்.

நேரம் 9:31 25 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி மத்தியமாவதி ராகத்தில் விநாயகுனி வலனு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். இனி தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. சர்க்கரை ஏற்றுமதி செய்ய செப்டம்பர் மாதம் அல்லது அடுத்த அறிவிப்பு வரும் வரை மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவித்துள்ளது திமுகவின் வெற்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் மெய்ஸ்னம், மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிவி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா பூனாச்சா சாகேத் மைனேனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. இந்த செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேயர்கள் இனி கேட்கவிருப்பது எனக்கு பிடித்த பாடல். தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சிக்காக நேயர்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2531-1018, மற்றொரு எண் 2100-282. மதுரையின் முன்னணிப்பு எண் 0452. முதலில் ஒரு திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் முதல் நேரே சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன, அருமையான பேர்லாம் சொல்லுங்க.
1: அனைவரும் நலமா இருக்கீங்களாப்பா?
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு நான் வாழ வைப்பிலிருந்து பாடலும் கீழே ஆனந்த உலகம் அடியில் அந்த பாட்டு
0: கொடுத்து ரொம்ப ஆனந்தமா பாடிலாம் காட்டுறீங்க. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா?
1: சேர்ந்து பாடுறதான் வானொலியோட சேர்ந்து பாடுறதான், வருதுயா?
0: இப்படி சேர்ந்து பாடுறப்ப எல்லா வரிகளும் மனப்பாடம் ஆயிருது, அந்த வரிகளோட சேர்ந்து நீங்களும் ஆனந்தம் ஆயிடுறீங்க.
1: என்ன
0: முழு பொழுதுபோக்கே வானொலி கேக்குறது தானா?
1: ஆமா, எங்களுக்கு அந்த சின்ன குழந்தையில இருந்தே நாங்க கேட்போம். 6-7 படிக்கும் போது இருந்தே கேட்டுக்கிட்டே இருக்கோம்.
0: ஓ சரி சரி,
1: வானொலியே கேட்போம், எல்லா வானொலியுமே கேட்போம்.
0: அதனால உங்களுக்கு வானொலியோட பேசணும்னு ரொம்ப ஆசையா வந்துட்டீங்க. என்ன இப்ப எந்த அலைவரிசையில பேசுறீங்க தெரியுமா?
1: நம்ம AM-ல பேசுறீங்க.
0: ஆஹா, அருமை அருமை அருமை, அருமையா சொல்லிட்டீங்க, மிக்க நன்றிமா. பாட்டு கேட்கலாமா?
1: நன்றி நன்றி நன்றி.

0: அடுத்த நேரில் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளவன் சாலை.
0: வணக்கம் ஐயா. சகோதர பாசத்தோட பாடலாம் கேக்குறீங்க இருப்பீங்க. இப்ப இந்த அடுத்த தலைமுறைக்கு வந்து இப்ப அண்ணன் தம்பி அந்த மாதிரி உறவுகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? இப்ப அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க கிட்ட எல்லாம் பாசத்தை எப்படி வளர்க்கணும்னு ஏதாவது நீங்க அறிவுரையை சொல்லிருக்கீங்களா?
1: அப்படியா?
0: சரி, இந்த காலத்துல இதெல்லாம் கேக்குறது அதிசயமான ஒரு விஷயம்தான். சரிங்க, ரொம்ப அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. கேட்டுருமா பாடல்?
1: நன்றி,
0: மிக்க நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேரே சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: நான் தேனி மாவட்டம் பெரிய குளத்திலேருந்து நாகலட்சுமி பேசுகிறேங்கம்மா. அனைவருக்கும் காலை வணக்கங்கம்மா.
0: ஆ, வணக்கம், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து 16 வயது நிலை படத்தில் செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே அந்த பாட்டு.
0: அப்படியா? பொதுவாக பெண்கள்கிட்ட வயசு கேட்கக்கூடாது, ஆனால் நீங்கள் 16 வயதுலேன்னு சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் 16 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அது இருக்கட்டும், ஆனால் அந்த 16 வயதுல எவ்வளோ கனவுகளோடு நம்ம இருந்திருப்போம் தெரியுமா? அந்த கனவுகள் ஏதாவது நிறைவேறி இருக்கா அவங்களுக்கு? கனவே காணலன்னு
1: நினைக்கிறேன்.
0: படிக்கணுங்கிற ஆர்வம் வரல என்ன?
1: அப்புறம் எங்க கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளையே இதாயிடுச்சு.
0: சரி சரி. ஓ, குடும்பத்தை முன்னேற்றத்தை பண்றதுல அங்க ஐக்கியமாயிட்டீங்க என்ன? சரிங்க, மிக்க நன்றிங்க. ரொம்ப அருமையான பாட்டு கேட்டிருக்கீங்க. எல்லாருமே கேட்டு ரொம்ப வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு கேட்டு. ஆமா, அதனால கேட்டுருவோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.

0: நிகழ்ச்சியில அடுத்த நேர சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று வானொலியில் சொல்லி நிகழ்ச்சியின் நேர அலையில் இருந்து மகத்தான மதுரை வானொலிக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் தமிழ்நாடு மேடம்.
0: ஐயா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: இன்னைக்கு வந்து இளையராஜாவோட ஐயா இசையில வந்த என் தேவையக தலைவர் கமலஹாசன் அவர் நடித்த விக்ரமத்தில் இருந்து வனிதாமணி என்ற பாட்டை பற்றியிருந்தாங்க.
0: நிகழ்ச்சியில எல்லா நேயர்களுமே ரொம்ப அரிதான பாடல்களா கேக்குறீங்க. அதாவது ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும், அதை கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, இப்ப திரும்ப கேட்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வர்றீங்க. மிக்க நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: ஓகே சார், கேளுங்க சார், தினம் கேளுங்க. சரி.
2: பசி தாங்குமா இளமை பரிமாறமா இளமாங்க நீ.

0: நிகழ்ச்சியில் நாம் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வருக வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ, நிறைய வணக்கம் சொல்லிட்டீங்க. இப்ப நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். ம்,
1: எப்படி இருக்கு அந்த வெயில், எப்படி இருக்கு?
0: எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். உங்க பேரு, ஊரு?
1: ராணி தேனிலிருந்துமா.
0: ராணி தேனியில இருந்து. ஆ, சரி. அந்த ராணி மகாராணிக்கு என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு பன்னீர் புஷ்பங்களா. கோடி கால காற்றி குளித்தெங்கள் பாடும் பாட்டே, அந்த பாடல்தான்.
0: உங்க தேனிக்கு ஏத்த பாட்டை கேட்டுட்டீங்க. கோடை காலத்துலயும் காத்து அடிக்குதுன்னு. இங்க கோடை காலத்துல
1: வெயில அடிக்குது, இது மோடமும் போட்டுக்கிட்டு இருக்கு, தானமா இருக்கு, அப்படித்தான்.
0: ஆமா, காத்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா?
1: ஆமா, இது அக்னி நட்சத்திரம் மாதிரியே இல்லம்மா.
0: ஆ, ரெண்டுமே ரெண்டுமாவே தெரியல. ஆமா, நேத்தெல்லாம் ரொம்ப வெக்க, அதனால ரொம்ப குளுமை தர்ற பாட்டா நீங்க செலக்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா. நேரத்துக்கு ஏத்த பாட்டா.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம், மதுரை வானொலி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். மடியில படுத்த மாதிரி ஒரு சுகமா தோணும். அப்படியே அந்த பரவசத்துல என்ன பாட்டு கேக்கலாம் இருக்கீங்க?
1: இன்னைக்கு வந்து அதே பரவசத்துல செந்தூர பூவை படத்துல இருந்து கிளியே சபை வந்தால் என்ன அந்த பாட்டு.
0: சபையில வந்துட்டீங்க, கிளியா பறந்து வந்துட்டீங்க. சரி, ரொம்ப அருமையான பாட்டு கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன இந்த பாட்டு நேயர்கள் வரிசையா வந்துகிட்டு இருக்கவங்க எல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்த பாட்டு இப்ப திரும்ப வந்து புதுப்பிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
1: மிக்க
0: மகிழ்ச்சி. இந்த பாடல் தான் கிளி பறந்து வந்துகிட்டே இருக்குது, கேப்போமா? நன்றி
1: நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், நான் கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: மெக்கானிக் சங்கர், உங்க பேரோட உங்க தொழிலையும் சேர்த்துக்கிட்டீங்க. பாடல் கேக்கணும்னு மனச ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு மதுரை வானொலிக்கு வந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஊட்டி வரை உறவு படத்துல நடிகர் தலகத்துக்காக சி எம் சவுந்தரராஜனும் கேரஜியாக பீஸ் சுற்றுலா பண்ண பூமாலையில் ஒரு மல்லிகை நான் தான் தேன் என்று அந்த பாடல் கேட்டேன்.
0: ரொம்ப அருமையான பாடல், அதாவது தெள்ள தெளிவா புரியும் எங்க இருந்து கேட்டாலுமே இந்த பாடல் புரியும்.
1: ஆமாமா, ஆமாமா, ஆமாமா.
0: ஐயா ரொம்ப நன்றி ஐயா, பாடல் கேட்கலாமா?
1: நன்றிமா, கேட்கலாமா.

0: நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக வணக்கம். மதுரை வானொலி.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: பாலகிருஷ்ணன், மதுரை.
0: மதுரை. உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
1: கர்ணன் படத்துல இருந்து கீதோபதேசம் வரும் மேடம். பரிப்ராணாய சாகுனா.
0: ஓ, அந்த பாட்டு மரணத்தை வெல்லும் பாட்டுன்னு நினைக்கிறேன் நான்.
1: அது
0: சரி. என்ன இவ்வளவு தத்துவமா கேக்குறீங்க காலையிலயே? தத்துவ பாட்டு தான் பிடிக்குமா? பரவாயில்லையே. சரி சரி, இப்போ நிகழ்ச்சியில பாட்டு கேட்டுடலாம். நன்றி.

0: நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: சாத்தன்குடி முருகன், உங்களுக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து மேடம் இந்த வால்டர் வெற்றிவேல் படத்துல இருந்து பூங்காற்று இங்க வந்து வாழ்த்து அந்த பாட்டு கொடுத்துருக்கோம்.
0: ஓ, இங்க வந்து வாழ்த்துறீங்க, என்ன மதுரை வானொலிய?
1: ஆமா, நிச்சயமா வாழ்த்துறேம்மா, இந்த நிகழ்ச்சி புதுசா வந்ததுனால வாழ்த்துறேன்.
0: வாழ்த்துறீங்க, பரவாயில்ல. திரைப்பட பாடல்கள்லாம் கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா மேடம், அந்த பாடலை கேட்டாதான் நமக்கு அந்த நாள் ஒரே மகிழ்ச்சி எப்பவுமே போகும்.
0: ஆமா, உங்களுக்கு துணையா இருக்கிறது வானொலி.
1: வானொலி இருக்கான் மேடம், நிச்சயமா.
0: சரி, மத்திய அலைவரிசையில் முதன் முதலாக வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பூங்காற்று வந்துக்கிட்டே இருக்குது, கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேரடி நேயர் விருப்பம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தோழி எஸ் ஆர் கலா. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது

0: செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிறுதானியங்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும் இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி அயிகா முகர்ஜி இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி மற்றும் பயஸ் ஜெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேரபா லுவாங் மெய்ஸ்னம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் 11:02. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது ரமணா திரைப்பட பாடல்.

0: ஒலித்தது ரெட் திரைப்பட பாடல்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஹலோ
1: ஹலோ,
0: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 04522 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 018 மற்றும் 21 00 282 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?
2: டெலிபோன் அடிக்குது, டெலிபோன் அடிக்குது.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஒலிப்பது அழகி திரைப்பட பாடல்.

0: ஹலோ
1: ஹலோ,
0: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 01 8 மற்றும் 21 00 282 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒன்னு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
4: ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
5: நிறைவாக ஒலிப்பது ஆட்டோகிராஃப் திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மணி 12:10 இசைமேடை நிகழ்ச்சியில் டி கே ஜெயராமன் பாட்டு கேட்கலாம். 12:50 மெல்லிசை. இன்று பகல் மணி 1:10 ஒலிக்க இருக்கும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கண் நோய்கள் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்பவர் கண் மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கனிமொழி அவர்கள். தொடர்ந்து பெண்கள் அன்றும் இன்றும் உரை வழங்குபவர் ஏபிசி மகாலட்சுமி அவர்கள். உங்களுக்கு தெரியுமா ஆகியவை இடம்பெறும். இந்நீர் தொழிலில் நிறைவான பகுதியாக இடம்பெறுவது சமையலறை தகவல்கள். அமைப்பு உமா மீனா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி வானொலி நிலையம். இன்று பகல் மணி 1:55 மெல்லிசை பாடல் கேட்கலாம். பிற்பகல் மணி 2:15 மதுரத்தென்றல் திரையிசையாக விளம்பரம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 எமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மாலை ஒலிபரப்பில் 5:30 குரலமுதம். தொடர்ந்து NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 6 நிகழ்ச்சியும் நேரமும். 6:10 வறுமை நேரம் சிவப்பு ஒருபட பாடல்கள் கேட்கலாம். 6:40 மதுரத்தென்றல் திரையிசை. 6:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 7:00 மதுரத்தென்றல். 7:10 தேனி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மன்னமணியம் நிகழ்ச்சியில் மானாவாரி பயிர்களுக்கான உழவியல் தொழில்நுட்பங்கள் குறித்து அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் மண்டல ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் டாக்டர் டி ரங்கராஜன் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை, வேளாண் தகவல்கள், விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை இடம்பெறும். எட்டு 5 மதுரத்தென்றல் திரையிசை. 8:30 நலமாய் வாழ்க இயன்முறை மருத்துவம் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் இயன்முறை மருத்துவர் வி சுரேந்தர் அவர்கள். 2 இடம்பெறும். 8:45 மதுரத்தென்றல் திரையிசையாக வலம்பரம். 9:30 நாடகமலர் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:00 நட்சத்திர நாதங்கள் நினைவில் நின்ற திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: இதுவரை டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: ஹலோ
2: ஹலோ,
1: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 0 1 8 மற்றும் 21 00 2 8 2 இந்த இரண்டு எண்கள்லையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் மத்திய அரசு

அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும், எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும், இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும், இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: கட்டாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூன்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு VD சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50, 15 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியும் உருவாகியுள்ள

காற்றழுத்த தாழ்வு பகுதி 5.8 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து மையம் கொண்டுள்ளது. இன்று தொடங்கி இம்மாதம் 17ஆம் தேதி வரை மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் டி.எல். தியாகராஜன், பி.எஸ். சசிரேகா பாடியுள்ள பாடல். இயற்றியவர் வே. குணசேகரன். இசை டி.ஆர். பாப்பா.

0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போது அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய தனிமையில என்னுடைய வருத்தத்துல. நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்வாங்க இல்லையா, அந்த

0: அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.
1: மெல்லிசை பாடல்களில் அடுத்து ஆர். கிருஷ்ணராஜ் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன். இசை எம். சி. சபேஷ்.

0: சென்னை வானொலி நிலையம் வழங்கிய மெல்லிசை கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 1 மணி.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை

1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஜன்ஜன் கா ரக்கே தியான் டிபி முக்த் பாரத்.
5: நோய்க்கு எந்த அறிகுறியுமே இருக்காது. இனிஷியல் ஸ்டேஜோ இல்லை மாடரேட் ஸ்டேஜ்லேயோ பேஷண்ட்ஸ்க்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. ஸோ ரெகுலர் ஐ செக்அப் அப்போ தான் டாக்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, ஸோ இதுக்குரிய நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஐ ப்ரெஷர் வந்து நம்ம மெஷின் இருக்குது, அதில் வந்து ஐ ப்ரெஷர் என்னங்கிறத நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து உங்களுக்கு டைலேட் பண்ணி ஆப்டிக் டிஸ்க்கு பார்ப்போம், கண்ணோட நரம்பு பார்ப்போம். ஸோ அதில் வந்து அந்த குளோக்கமா சேஞ்சஸ் இருக்குன்னா நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ராப்ஸ் இருக்குது குளோக்கமாக்கு. ஐ ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, நரம்பு பாதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும், சைடு பார்வை டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஸோ எந்த லெவலில் பாதிப்பு இருக்கோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராப்ஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அடிக்கடி செக் பண்ணி ப்ரெஷர் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எவ்வளோ கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 6 மாதத்திற்கு ஒரு முறை அந்த சைடு பார்வை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகலை, மெடிசன்ஸில் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா குளோக்கமா சர்ஜரி பண்ணணும். ஸோ அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ட்ரபாக்லெக்டமி அப்படிங்கிற ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நியூவாக வந்து மிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, மினிமலி இன்வேசிவ் குளோக்கமா சர்ஜரி. அதுக்கப்புறம் உள்ளேயே சின்ன டியூப் மாதிரி ஸ்டென்ட் வைக்கிற மாதிரியும் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதில் இந்த நோய் வந்து இட்ஸ் அ ப்ரோக்ரெசிவ் டிசீஸ், அதிகமாகிட்டே போகும் ஏஜ் கூட கூட கூட. ஸோ நம்ம கரெக்டான ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணணும். இன்கேஸ் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த டிசீஸ் ப்ரோக்ரெஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஸ்டேஜில் வராங்களோ நம்ம அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும், டிசீஸை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்து கரெக்டான இதில் பண்ணணும். அதனால் 40 வயசுக்கு அப்புறமே 6 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ ஐ செக்அப் வந்து கட்டாயம் பண்ணிக்கணும்.
6: டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து கண் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கிட்னிக்கும் கண்ணுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா மேடம்?
5: டயபெட்டிஸ்க்கும் கண்ணுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ ஈவன் நிறையா பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஐயிலேருந்தே டயபெட்டிஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். ஐ செக்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் இருக்கா, ஐயை ஒரு டாக்டர் வந்து ஐ டாக்டர் வந்து ஆப்தமாலஜிஸ்ட் ஐ செக்அப் பண்ணும்போதே உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னா நமக்கு சுகர் அப்படின்னு சர்க்கரை நோயின்னு சொல்லுவோம். கண்ணோட நரம்புக்கு பேர் ரெட்டினா, சுகர்னால கண்ணரம்பில் வர பாதிப்புக்கு பேர் டயபெட்டிக் ரெட்டினோபதி. ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்து சுகர் இருக்கவங்களுக்கு வரும். எவ்வளோ நாள் சுகர் இருக்குங்கிறது முக்கியம், அதாவது நல்ல கண்ட்ரோலில் தான் சுகர் வச்சுருப்பாங்க ஆனால் 15 வருஷமாக சுகர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னாலும் டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலாம். இல்லை 4 வருஷமாக தான் இருக்குது ஆனால் கண்ட்ரோலே கிடையாது அப்படின்னாலும் வரலாம். ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதியும் நம்ம டைலேட் பண்ணி நரம்பு செக் பண்ணும்போது தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆரம்ப கட்டத்தில் எந்த அறிகுறியுமே இருக்காது. ஸோ அதுக்குரிய மாற்றங்கள் ஏற்பட மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம மைல்டு மாடரேட் ஸ்டேஜ்லலாம் இருக்கும்போது ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே ரொம்ப வெரி சிவியர் ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி அந்த மாதிரி போகும்போது நரம்புகளில் ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நரம்பு பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ்லலாம் வரும்போது நம்ம வந்து ரெட்டினா சர்ஜரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் ஐடென்டிஃபை பண்ணும்போது ரெட்டினா லேசர் பண்ணிக்கலாம். கண்ணில் நரம்புலையே நம்ம இன்ஜெக்ஷன்ஸ், இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அந்த நரம்பு வீக்கத்தை நம்ம குறைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வரும்போது நம்ம ரெட்டினா சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும்.
6: சிலர் கலர் கலராக லென்ஸ் மாட்டிக்கிறாங்களே, அதனால் கண்ணுக்கு எதுவும் தொந்தரவு ஏற்படுமா டாக்டர்?
5: இல்லை, அது எல்லாமே காஸ்மெட்டிக் லென்சஸ் தான். காஸ்மெட்டிக் அப்பியரன்ஸ்க்காக நம்ம வந்து அதை அப்ளை

0: பண்ணுறோம். ஸோ காண்டாக்ட் லென்சஸ் யூஸ் பண்ணும்போது மெயின் இது என்னன்னா, நம்ம கரெக்டான சாய்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறோமா, கரெக்டான குவாலிட்டி யூஸ் பண்ணுறோமா, இல்லை லோக்கலில் நம்ம கடையில் வாங்குறோமா அப்படிங்கிறது முக்கியம். மெட்டீரியல், மெட்டீரியலோட காண்டாக்ட் லென்ஸ் மெட்டீரியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வந்து ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணணும், சுத்தம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வெளியே போயிட்டு வருவோம், அப்படியே ரிமூவ் பண்ணுவோம் கண்ணிலேருந்து, அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி போடும் போதுமே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ப்ராப்பராக கையை வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய சொல்யூஷனில் நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் ஐயில் ஃபிக்ஸ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது சேம் டெக்னிக், வெளியிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான், ட்ரை பண்ணிட்டு தான் கண்ணிலேருந்து எடுக்கணும். ஸோ இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைனா அதனால கருவிழியில் கார்னியல் அல்சர், கருவிழியில் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது.
1: வேறு என்னென்ன கண் நோய்கள் வருது மேடம்? ஏன்னா கொஞ்சம் 60 வயசு ஆகும்போது கண் தெரியாமல் போயிடுறது, பார்வைகள் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுறாங்க. ஸோ ஒரு ரைட் ஹண்ட் சைடு ஐ பண்ணால் அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து லெஃப்ட் ஹண்ட் சைடு ஐ பண்ணிக்கிறாங்க, அது தொந்தரவு எதனால் அப்படி வருது?
0: இல்லை யூஸ்வலாக 60 இயர்ஸில் ஒரே பண்ணிவிட்டு அடுத்த ஐ பண்ணுறாங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி கேட்ராக்ட், கண்புரை பிரச்சனை தான் இருந்திருக்கும். கண்புரைக்கு தான் அந்த மாதிரி பண்ணுவோம். ஜென்ரலாக ஐயில் என்னென்ன டிசீசஸ் வரலாம் அப்படின்னா கன்ஜங்டிவைட்டிஸ் வரலாம், கண் வலின்னு சொல்லுவோம், மெட்ராஸ் ஐன்னு சொல்லுவோம், அது வந்து வெரி காமன். அது சீசனலாக உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது வரலாம். அண்ட் ஈஸிலி டிரான்ஸ்மிசபிள், எப்படி நம்ம கோவிட் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆச்சோ அது மாதிரி இதுவுமே வந்து ஒரு ஃபேமிலியில் வராங்க, ஒருத்தருக்கு கண்வழியோடு வராங்கன்னா 4-5 பேர் வருவாங்க அதே ஃபேமிலியில், க்ளோஸ் கான்டாக்ட்ஸில் சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து கண்வழி, அக்யூட் கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படி சொல்லுவோம், அது வரலாம். அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ், காற்று மாசு எந்த ஊரில் அதிகமாக இருக்கும் அந்த ஊரில் இருக்க குழந்தைங்க நிறைய பேருக்கு அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் வரலாம். அலர்ஜினால் வர்றது டஸ்ட்டு, வெயில். யூஸ்வலாக பாய்ஸ்க்கு சம்மர் சீசனில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கண்ணில் வந்து அலர்ஜி வரும், இச்சிங் இருக்குது, அரிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, கண் ரெட்டாக இருக்கும், தூங்கும் போது ஈவினிங் டைமில் ரொம்ப இச்சிங் இருக்கும். ஸோ இது வந்து அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ், சீசனலாக அது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ரிஃப்ராக்டிவ் எரர், கண்ணாடி போடுறது, அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ அது வந்து 100% நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் வரலாம். இதே ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ராக்டு, க்ளாக்கோமா, டயபெட்டிக் ரெட்டினோபதி, இதெல்லாம் ஒரு காமன் ஐ டிசீசஸ்.
1: கண் சம்மந்தப்பட்டு பல நோய்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்ணுக்கு வந்து சிலர் வந்து கண்ணை கசக்கிட்டு கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆக்கிடுவாங்க, கண்ணை கசக்கி நீரெல்லாம் வடியும், அப்படி செய்யலாமா?
0: ஆக்சுவலாக கண்ணை வந்து நம்ம யாருமே கசக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஐ வந்து ஒரு வெரி சாஃப்டான ஒரு ஸ்ட்ரக்சரு, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் கடவுள் நமக்கு வந்து லிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐ லிட்ஸ். அப்பர் லிட் அண்ட் லோவர் லிட் வந்து எதுக்குன்னா அந்த ஐபோல கவர் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. கண் இமை வந்து அதோட பர்பஸ் வந்து அதுதான், கண்ணை நமக்கு மூடி க்ளோஸ், தூங்கும் போது கூட அது ட்ரை ஆகிடக்கூடாதுன்னு தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து அதை எவ்வளோ நம்ம கையை வச்சு அழுத்தும் போது அதை நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். கண்ணை வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கண்ணை வந்து கை வச்சு தேய்க்கக்கூடாது. அது அலர்ஜியாக இருக்கலாம், கண் வலியாக இருக்கலாம், கண்ணில் தூசி விழுந்திருக்கலாம், பெயின் இருக்கலாம், இச்சிங் இருக்கலாம், என்னவா இருந்தாலும் கையை வச்சு தேய்க்கக்கூடாது. நார்மலாக இப்போ ரொம்ப இச்சிங் இருக்குது அப்படின்னா ஒரு குளிர்ந்த நீரால் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணலாம், நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஒரு தூசி விழுந்துச்சுன்னா நம்மளே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆக்சுவலாக. அப்புறம் கையில் வச்சு எடுப்போம், சில பேர் வந்து நாக்கில் எடுக்கிறாங்க, நாக்கில் தூசி எடுத்தோன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷனுக்கு நம்மளே வழிவகுக்கிற மாதிரியான செயல்கள். கண்ணில் ஒரு தூசி விழுந்தால் ரெட் ஆகலாம், உறுத்தல் இருக்கும், கண்ணில் ஒரு தூசி இருக்குன்னா உறுத்தல் தாங்கவே முடியாத உறுத்தல், கண்ணை திறக்கவே முடியாது, தண்ணி வடியும். ஸோ இதை மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் தான் அந்த தூசியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். சம்டைம்ஸ் வெளியில் கருவிலியில் இருக்காது, மேல் அப்பர் லிட்டுக்குள்ளே இருக்கும், மேல் பட்டைக்குள்ளே இருக்கும். ஸோ டாக்டர் வந்து அதை அவாய்ட் பண்ணி அங்கே இருந்துச்சுன்னா ஈஸியாக பட்ஸ் வச்சே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ மற்ற டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு நம்ம நான் வீட்டில் வச்சு பண்ணுற வைத்தியங்கள் எல்லாம் கண்ணுக்கு அவாய்ட் பண்ணிடணும், எப்பவுமே அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது.
1: கண்களை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா டாக்டர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ண போனால் நீங்கள் கண்ணை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி மேடம்?
0: அது மெயினாக வந்து ஐ எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ஐடி ஜாப்ல இருக்கும், நம்ம எல்லாருமே சிஸ்டம் பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம். ஸோ கண் வந்து ட்ரை ஐஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் எல்லாமே நியர் விஷன் நிறைய யூஸ் பண்ணுறோம். முன்ன வந்து முன்ன காலத்தில் வந்து எல்லாரும் வெளியில் விளையாடுவாங்க, குழந்தைங்க ரூம்குள்ளே வச்சிருக்க மாட்டோம். இப்போ எல்லாருமே ஸ்கூலு இல்லை வீடு அப்படி தான் வச்சிருக்கோம், வெளியில் விளையாட விடுறது இல்லை குழந்தைங்கள. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நியர் விஷன், எய்தர் மொபைலோ இல்லை எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் தான் குழந்தைங்க வாழ்கிறாங்க, இல்லை டிவி, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து நியர் விஷன் ஜாஸ்தி பார்க்கும் போதும் கண்ணோட பவர் அதிகமாக இருக்குது, அதாவது கண்ணாடி பவர் அதிகமாக இருக்குது சான்ஸ் இருக்குது. கண்ணாடி போடாத குழந்தைங்களுக்கு கண்ணாடி பவர் வரும், ஆல்ரெடி போட்டிருக்க குழந்தைங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம நியர் விஷன் ஜாஸ்தி குழந்தைங்களை பார்க்க சொல்லக்கூடாது, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஐக்கு வந்து நம்ம நியர் விஷன் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறத நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஐ எக்ஸசைசஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் ஐ எக்ஸசைஸ் வந்து நம்ம மூமெண்ட்ஸ்க்கும் ட்ரை ஐஸ்க்கும் அது மாதிரி இது பண்ணிக்கலாமே தவிர ஆஸ் சச் பவரை சரி பண்ணுறதுக்கு எந்த எக்ஸசைஸும் கிடையாது.
1: வேறு என்னென்ன நோய்கள் கண் சம்மந்தப்பட்டு வரும் மேடம்?

0: கண்ணில் வந்து கருவெளியில் வந்து உங்களுக்கு கார்னியல் அல்சர்ஸ் வந்து வரலாம். அப்படின்னா வந்து இந்த காண்டாக்ட் லென்ஸ் ரிலேட்டடாக வரலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல தூசி விழுந்து அதை ரிமூவ் பண்ணாமல், இல்லை நம்ம வீட்டிலே ரிமூவ் பண்ணுறதுனால அந்த கார்னியாவில் அல்சர் மாதிரி வரலாம். ஸோ அது காமனாக வரும். அதுக்கு அடுத்தது கெரட்டோகோனஸுங்கிறது இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இருக்குது. கெரட்டோகோனஸ்னால் என்னென்னா, நம்ம நார்மல் கருவிலியோட ஷேப் இல்லாமல் சென்ட்ரல் பகுதி வந்து கோனிக்கல் ஷேப்பில் ப்ரொட்ரூட் ஆகி வரும். அந்த அந்த பகுதி வந்து தின்ட் அவுட்டாக இருக்கும், லேஸாக இருக்கும். ஸோ அதை வந்து கெரட்டோகோனஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது, நம்மளோட அலர்ஜி கன்ஜங்டிவைட்டிஸ் இருந்து ஐயர் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரப் பண்ணுறதுனால அது வரலாம். ஜெனட்டிக் ரீசன்ஸும் இருக்குது, நம்ம பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது கெரட்டோகோனஸ் இருந்தால் நம்மளோட குழந்தைங்களுக்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அது கெரட்டோகோனஸுமே ஆரம்ப கட்டத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அது வந்து யூஸ்வலாக அந்த 13-14 இயர்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அடலசன்ட் பீரியட் ஃபுல்லாகவே அந்த டிசீஸ் வந்து ப்ரோக்ரெஸ் ஆகும். ஸோ அதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, கண்ணாடி பவர், சிலிண்டர் பவர் வந்து ஜாஸ்தி இருக்கும். சிலிண்டர் பவர் ப்ரோக்ரெஸ் ஆகிட்டே போகும். -1 போட்டிருப்பாங்க, 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகலாம், இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். ஸோ நம்ம அப்படி அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம அதுக்குரிய ஸ்கேன் எடுக்கணும், கார்னியல் டோப்போகிராஃபி ஸ்கேன் எடுத்துட்டு அதோட ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசீஸ் ப்ரொக்ரெஷனை நிப்பாட்டுறதுக்கு நம்ம வந்து C3R கார்னியல் கொல்லாஜன் கிராஸ் லிங்கிங் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த கருவிலியில் கருவிலியுள்ள இருக்க கொல்லாஜனுக்குரிய பாண்டு வந்து லேசாக இருக்கும். அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லேசர் பண்ணோம் அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து மேலும் ப்ரோக்ரெஸ் ஆகாது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எதர் கண்ணாடியோ இல்லை அதுக்கு தனியாக காண்டாக்ட் லென்சஸ் இருக்குது, அது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
1: இப்போது கண்ணாடி போடாத ஸ்பெக்டாக்கிள் போடாதவங்களே பார்க்க முடியாது, எல்லோரும் கண்ணாடி போட்டிருக்கிறோம். ஸோ இந்த கண்ணுக்கு வந்து பலன் தரக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன மேடம், பழங்கள் என்ன, காய்கறிகள் என்னென்னு வகைப்படுத்தி சொல்லுங்கள்.
0: நியூட்ரிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் ஐக்கு. கண்ணோட நரம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். கீரை வகைகள், கீரை காய்கறிகள் எல்லாமே, கேரட்டு, தக்காளி, விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு இதெல்லாமே எடுக்கலாம். கண்ணாடி பவருக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம எடுக்கிற ஃபுட்டுக்கும் ஐ பவருக்கும் சம்மந்தம் கிடையாது. நியர் விஷன் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி பண்ணுறது, ஃபோன் பார்க்கறது, லேப்டாப்பு, டேபு, டிவி, அந்த மாதிரி ரொம்ப நியர் விஷன் ஆக்டிவிட்டிஸ் லாங் அவர்ஸ்க்கு பண்ணுறதுனால வரலாம். ஸோ என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களை வந்து டெய்லி ஒரு 1 hour வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவுட்டோர்னா நம்ம பேட்மிண்டன், ஸ்விம்மிங் அந்த மாதிரி கொஞ்சம் அதாவது நம்மளோட ஃபோக்கஸ் வந்து தூரத்தில் இருக்கிற மாதிரி, நியர் விஷனே இல்லாமல் நம்ம கொஞ்சம் தூரத்தில் பார்க்குற மாதிரி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஏதோ ஒரு கிளாஸ் அனுப்புறது, அதுவுமே இன்டோர் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அவுட்டோராக எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி அனுப்பலாம். அதே மாதிரி ஒரு 1/2 hour to 1 hour சன்லைட் எக்ஸ்போஷர் வெரி குட், அதுவுமே பவரை கண்ட்ரோல் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. ஏர்லி மார்னிங்னு கிடையாது, 10:00, 11:00 சன்லைட் இஸ் ஆல்சோ குட் தான். உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும், ப்ளஸ் ஐ பவருமே அதில் ப்ரோக்ரெஸ் ஆகாமல் கண்ட்ரோல் ஆகும். பெரியவங்களுக்கு வந்து 40 வயசில் போடுறதுக்கான காரணம் வந்து பிரஸ்பயோப்பியா, அது எல்லாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே ஏஜிங் ஆகும்போது 40 வயசில் வந்து வெள்ளெழுத்து கண்ணாடி போட்டு தான் ஆகணும். பட் இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். 20 வயசில் லாசிக் பண்ணி கண்ணாடி பவரை சரி பண்ணிக்கலாம். 40 வயசில் வர்ற இந்த பிரஸ்பயோப்பியாவை நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணும்போது உள்ளே வைக்கிற இன்ட்ராக்குலர் லென்சஸ் வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். சர்ஜரி கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணும்போது இயற்கையான லென்ஸில் இருக்கிற அந்த கண் இது வந்து மாறிடும், கலர் மாறிடும், கிளவுடியாக மாறிடும். அதை தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் கேட்ராக்ட் சர்ஜரியில். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இயற்கையான பைக்குள்ளேயே நம்ம ஆர்டிஃபிஷியல் லென்ஸை உள்ளே புகுத்துறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் உள்ளே வைக்கிறதுல நிறைய டைப்ஸ் இருக்குது. மோனோஃபோக்கல் இருக்குது, மல்டிஃபோக்கல் இருக்குது, ட்ரைஃபோக்கல் இருக்குது. ஸோ மோனோஃபோக்கல்னா உங்களுக்கு தூரப்பார்வை மட்டும்தான் கிடைக்கும். அதே பைஃபோக்கல் அப்படின்னா வந்து தூரப்பார்வை, கிட்ட பார்வை அது சேர்ந்து கிடைக்கும். ட்ரைஃபோக்கல் லென்சஸ்னால் தூரப்பார்வை, நடுப்பார்வை, கிட்ட பார்வை மூணுமே சேர்ந்து கிடைக்கும். ஸோ இந்த 40 வயசில் வர பிரஸ்பயோப்பியாவை நீங்கள் கேட்ராக் சர்ஜரி பண்ணும்போது உள்ளே வைக்கிற லென்ஸ்லேயே 100% நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரைஃபோக்கல் லென்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஆயுசுக்குமே எல்லா பார்வையுமே இருக்கும்.
1: இப்போ லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜங்க் ஃபுட்டுக்கு மாறிட்டாங்க. இந்த உணவு முறை பழக்கத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: இப்போ எல்லாத்தோட வாழ்க்கையுமே ரொம்ப அவசர வாழ்க்கையாக மாறிடுச்சு. எல்லாருமே யூஸ்வலாக இப்போ லேடிஸுமே ஒர்க்கிங்காக தான் இருக்கும். ஸோ காலையில் அறக்க பறக்க குழந்தைங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்மளும் கிளம்பி வரோம். ஸோ அதில் வந்து ரிலாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு பசிக்கிறத சமைக்க முடியலையா, நூடுல்ஸ் சாப்பிட்லாம். அண்ட் ஃபாஸ்ட்டாக நம்ம லைஃப் மாறி போச்சு, அதுதான் மெயின் ரீசன். ஸோ நம்ம அப்படியே போனோன்னா அதனால தான் சின்ன வயசுலேயே இப்போ டயபெட்டிஸ் வருது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து சின்ன வயசுலேயே ஹார்மோனல் இஷ்யூஸு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றது மெயினாக நம்ம ஃபுட் ஹேபிட் அண்ட் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு இல்லாததான் காரணம். ஸோ நம்மளோட டயட்டில் முடிஞ்சளவு ஹெல்த்தி ஃபுட்ஸ் எப்படி உள்ளே புகுத்தலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது குழந்தைங்கன்னா டெய்லியும் ஒரு டம்ளர் பாலும் ஒரு முட்டையும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து பேலன்ஸ்டு டயட்டாக ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு எல்லாமே தேவை. கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், ப்ரோட்டீன்ஸ் வேணும், விட்டமின்ஸ், மினரல்ஸ், எல்லாம் ஃபேட் எல்லாமே வேணும். ஸோ அந்த இது கொடுக்கறது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம எப்படி கொடுக்கணும், அது வந்து
1: செரீல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுக்கலாம்
0: கொடுக்கலாம். அதில் விட்டமின்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஸ்ப்ரவுட்டட். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி, இண்டிவிஜுவல் ஃபேமிலி.

0: வயசுலேருந்தான் நம்ம ஹெல்த்தி டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
1: மக்களுக்கு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காகவே இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்துகிறீங்க, அதனால் எந்த அளவுக்கு மக்களிடம் அது போய் சேர்ந்துருக்கு மேடம்?
0: இல்லை, மக்களுக்கு வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு, அதாவது கண்ணில் இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குங்கிறது நிறைய கிராமப்புற மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே வயசா கேரு, அதாவது பசங்க எல்லாம் வெளியூரில் வந்து இருந்துடுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்க அப்பா அம்மாவுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கோ, அந்த அதாவது அவேர்னஸ் இந்த டிசீசஸ்லாம் வரலாம், இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குங்கிறதுக்கோ சொல்லித்தரதுக்கோ ஆள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம இலவச கண் முகாம்கள் போடும்போது நம்ம வந்து பேஷண்ட்டை ரீச் பண்ணுறோம், பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது கிடையாது. நம்ம கிராமப்புறத்துக்கு போய் பேஷண்ட்டை ரீச் பண்ணி அங்கே இருக்கவங்களுக்கு இலவசமாக நம்ம வந்து கண்ணில் செக் பண்ணி பார்வை எவ்வளோ இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி மருந்துகளை குணப்படுத்தக்கூடிய பிரச்சனையை நம்ம அங்கேயே மருந்து எழுதி கொடுத்துட்றோம். முடியாத பேஷண்ட்டுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து இலவச முகாம் மூலமாக நம்ம சர்ஜரி பண்ணி கொடுக்குறோம்.
1: இவ்வளோ நேரமும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கண் நோய்கள் அதை எப்படி தீர்க்கிறது, என்ன மாதிரியான உணவுகள் சேர்த்துக்கலாம், கண் வந்து பிரகாசமாக இருக்கணும், எதிர்காலம் பிரகாசமாகணும், அதனால் நீங்கள் சொன்ன தகவல்களெல்லாம் நேயர்களுக்கு ரொம்ப மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நிலையத்துக்கு வந்து கலந்து உங்கள் கருத்துக்களை எடுத்து சொன்னதுக்கு நன்றி டாக்டர்.
0: நன்றி, நன்றி மேடம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கண் நோய்களும் அதற்கான சிகிச்சை முறைகளும் நேர்முகம். பங்கேற்றவர் கண் நோய் மற்றும் கண் நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் கனிமொழி அவர்கள். உடன் உரையாடியவர் எம் உமா மீனா. சமையல் அறை தகவல்கள். இந்த கோடை காலத்திற்கு குழந்தைகளுக்கு மனதிற்கு இதமாக பிடித்த உணவுகளை சமைத்து தருவது நல்லது. பீட்ரூட் ரவை அப்பம். தேவையான பொருட்கள்: பெரிய பீட்ரூட் காய் 2, 1 கப் ரவை, சீனி 1 கப், நெய் 2 மேஜை கரண்டி, பால் 200 கிராம், உப்பு 1 பிஞ்ச், ஏலக்காய் தூள் 1 பிஞ்ச், கார்ன்ஃப்ளார் 2 மேஜை கரண்டி. செய்யும் முறை: பீட்ரூட்டை முதலில் தோல் உரித்து நன்றாக சீவிக்கொள்ளவும். மாணலி சட்டியை அடுப்பில் வைத்து அதில் 2 மேசை கரண்டி நெய்யை விட்டு உருகியதும் பீட்ரூட் மற்றும் ரவை இவற்றை சேர்த்து மணம் வரும் வரை வதக்கவும். நன்கு வதங்கியவுடன் அடுப்பை அணைத்துவிட்டு மீண்டும் ஒரு வாணலி சட்டியில் 200 கிராம் பசும்பால் ஊற்றி கொதிக்க விடவும். பால் கொதிக்கும் பொழுதே 1 சிட்டிகை உப்பு, தேவையான அளவு ஏலக்காய் தூள், 1 கப் சீனி இவைகளை சேர்த்து நன்றாக கிளறவும். பால் கொதித்து வரும் பொழுது 2 மேஜை கரண்டி கார்ன்ஃப்ளாரை கரைத்து ஊற்றவும். நன்கு கிரீம் பதத்தில் வந்தவுடன் அடுப்பிலிருந்து இறக்கி பீட்ரூட் மற்றும் ரவை உருண்டைகளை உருட்டி அதனுடன் சேர்த்து ஃப்ரீசரில் வைத்து பரிமாறவும். தெரியுமா உங்களுக்கு POLICE, போலீஸ், இந்த சொல்லின் விரிவாக்கம் என்ன? Protection of law and order in civic establishment is police. SUN, sun, இதன் விரிவாக்கம் என்ன? Signing union numbers is sun. Interpol என்றால் என்ன? அதன் தலைமையகம் எங்கு உள்ளது? Interpol என்றால் International Police, அதன் தலைமையகம் Paris. ஏசுநாதர் பேசிய மொழி என்ன? Aramic மொழி. சமையலறை தகவல்கள், தெரியுமா உங்களுக்கு ஆகியவை கேட்டீர்கள். இனி பெண்கள் அன்றும் இன்றும் உரை கேட்கலாம். வழங்குபவர் தூத்துக்குடி APC மகாலட்சுமி மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள்.
2: பெண்கள் இல்லற பணிகளுக்குள் முடங்கி கிடந்த நிலையிலிருந்து சுதந்திரமான சாதனையாளர்களாகவும் தமக்கென தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குபவர்களாகவும் பல்வேறு துறைகளின் தலைவர்களாகவும் உருவெடுக்கும் அவர்களின் மாற்றத்தை காண்பிக்கும் பயணத்தின் ஒரு பகுதி. அடையாள மாற்றமாய் அன்று முன்பெல்லாம் பெண்கள் தங்கள் கணவர் அல்லது தந்தையின் பெயரால் அறியப்பட்டனர். இன்று அவர்கள் தங்களுக்கென சொந்த அடையாளங்களை உருவாக்கி தங்கள் சொந்த நிபந்தனைகளின்படி வெற்றியை அடைகிறார்கள். பொருளாதார சுதந்திர நிலையில் ஊதியம் பெறாத வீட்டு வேலைகள் அல்லது குறைந்த ஊதியம் பெறும் உடல் உழைப்புகளிலிருந்து விடுபட்டு இன்று தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, வணிகம் போன்ற முக்கிய பதவிகளை வகிக்கின்றனர். வீடுகளுக்குள் முடங்கி அடிமைத்தனத்தை அனுபவித்த பெண்கள் இன்று கல்வி, வேலைவாய்ப்பு, சட்ட உரிமைகளால் விண்வெளி முதல் போர் முனை வரை அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து ஆண்களுக்கு நிகராக

0: சமுதாயமாக வாழும் புதுமை பெண்களாக உருவெடுத்துள்ளனர். அந்த இப்பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு சிறு வயதிலேயே திருமணம் நடத்தப்பட்டது. குடும்பத்தின் முக்கிய முடிவுகளில் பெண்களுக்கு பங்கு இருக்கவில்லை. ஆண்கள் மேலானவர்களாகவும் பெண்கள் கீழ் உள்ளவர்களாகவும் கருதப்பட்டனர். ஆனால் இன்று கல்வி வேலைவாய்ப்பில் சிறந்து விளங்குகின்றனர். சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் போன்ற உரிமைகளை வழங்கியுள்ளது. தங்களது கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தவும் சொந்த காலில் நிற்கவும் செய்கிறார்கள். வரலாறு எப்போதுமே பெண்களை சுற்றியே கட்டமைக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் கலை பெண்களுக்கு உரித்தானது. பெண்களின் ஆடை என்பது சுதந்திரத்தை பறைசாற்றும் இடமும் கூட. ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கை அவனது நேர்த்தியான பிடித்தமான ஆடையில் இருக்கிறது. அடுத்ததாக, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்றால் அது திருமணம்தான். அந்த திருமணம் ஆணின் விருப்பப்படியும் பெண்ணின் விதிப்படியும் தான் நடந்து கொண்டிருந்தது. மாற்றத்தின் முகமாய் இன்றைய பெண்கள் தமக்கு அமையப்போகும் வாழ்வை தான் முடிவெடுத்து வடிவமைத்துக் கொள்கிறார்கள். பெண் விடுதலை என்பது பெண்ணுக்கு சம உரிமை, கல்வி, சுதந்திரம் மற்றும் அச்சமற்ற வாழ்வை வலியுறுத்துவதாகும். பாரதியார், பாரதிதாசன் போன்ற கவிஞர்கள் பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து பெண் கல்வியையும் தன்னாட்சியையும் வலியுறுத்தி கவிதைகள் பாடியுள்ளனர். உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல்வகை கற்கவும், இலகு சீருடை நாட்டிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்திங்கே திலக வாணுதலால் நாங்கள் பாரத தேசமோங்க உழைத்திடல் வேண்டுமாம். விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌகரியங்கள் பல பல செய்வாராம். மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பாராம், மூடக்கட்டுக்கள் யாவும் தகர்ப்பாராம். காத்து மானிட செய்கை அனைத்தையும் கடவுளர்க்கு இனிதாக சமைப்பராம். ஏத்தி ஆண்மக்கள் போற்றிட வாழ்வாராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ என்று பெண் விடுதலையை பாடியுள்ளார் பாரதியார். பாரதியாரிடம் இயல்பாகவே காணப்பட்ட சுதந்திர எண்ணம், அரசியல் மறுமலர்ச்சி, சமூக சீர்திருத்தம், பெண் விடுதலை பற்றிய அக்கறையை யாவும் சகோதரி நிவேதிதாவை சந்தித்த பின் மேலும் தீவிரமடைந்தது. பெண்களுக்கு சமூக விடுதலை கிடைக்காமல் நாட்டுக்கு அரசியல் விடுதலை அடைவதில் பயன் இல்லை என்ற எண்ணம் மேலோங்கியது. பண்டை காலத்தில் பாரத நாட்டில் பெண்களுக்கு மதிப்பு இருந்தது. பெண்ணை வாழ்க்கை துணை என்று காட்டினார் வள்ளுவர். ஔவையார் போன்ற பெண்பார்ப்புலவர் தூதுவராக சென்றதை புறநானூறு காட்டுகிறது. பெண்களை சக்தியின் உருவமாக கருதியது பாரத நாடே. பெண்களுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் இடைக்காலத்திலும் பிற்காலத்திலும் குறையலாயின. பெண்களுக்கு கல்வி அறிவு தேவையில்லை என்ற நிலை ஏற்பட்டது. மக்கள் தொகையில் பாதியாக விளங்கும் பெண்களுக்கு கல்வியறிவு இல்லை என்றால் சமூகம் மேம்பட முடியாது என்று உணர்ந்த சான்றோர்கள் பெண் கல்வியை வற்புறுத்தினர். பெண் விடுதலை பெற வேண்டுமானால் அவள் விழிப்புணர்வு பெற வேண்டியது முதல் தேவை. விழிப்புணர்வு என்பது கவனத்துடன் செயல்படும் அறிவு. மாதர்த்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பாரதியின் புரட்சி வரிகளில் எழுவது பெண் விடுதலையாகும். பெண்கள் விடுதலை மூலமே உண்மையான சுதந்திரத்தை பெற முடியும் என்றார் பாரதியார். பெண் விடுதலையில் நாட்டம் கொண்ட பாரதியார் தாய் நாட்டை பாரத தேவியாகவும் பெண்மை வடிவில் வணங்கி போற்றினார். தாய் திருநாடு தன்னை பெற்ற தாயென்று கும்மியடி பாப்பா என்பது அவர் குழந்தைகளுக்கு கூறும் அறிவுரை. ஆண் இல்லையேல் பெண் இல்லை, பெண் இல்லையேல் ஆண் இல்லை. முன்னதை உணரும் சமூகம் பின்னதை மதிக்க மறப்பதும் மறுப்பதும் ஏனோ தெரியவில்லை. தெய்வத்தையே சிவசக்தியாக கண்டு வழிபடும் நம் நாடு பாரதி வழியில் பெண்மையை போற்றினால் உலகத்தில் பெண்மை சிறந்து திகழும் என்பது உறுதி. காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். பாரதி வழியில் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். வைய வாழ்வுதனில் எந்த வகையிலும் நமக்கு தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரி நிக சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே.
1: பெண்கள் அன்றும் என்றும் உரையாற்ற கேட்டீர்கள். உரையாற்றியவர் தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள். இத்துடன் என்னுயிர் தோழி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. ஒலிபரப்பில் உதவி ஏ

0: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
1: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். நரம்பு தளர்ச்சி, இந்த நோயால் பாதிக்கப்படுறவங்க பல பேர், உடல் சிரமம் மிக்க வேலைகளை பார்க்கும் மக்கள் இந்த நரம்பு தளர்ச்சியால் ரொம்பவே சிரமப்படுவாங்க. கை நடுக்கம், உடலில் பலம் குறைந்து காணப்படுவது, கொஞ்சம் வேலை பார்த்தாலும் உடனே ஓய்வு இல்லை ரெஸ்ட்டு தேவை, இந்த மாதிரியான அறிகுறிகள் காணப்படும். இதற்கு அஸ்வகந்தா பொடி மிக நல்ல மருந்தாகும். ஒரு டம்ளர் இந்த அஸ்வகந்தா பொடியை பாலில் கலந்து, சுகர் வியாதி இல்லாமல் இருந்தால் ஒரு டீஸ்பூன் இல்லை தேவையான அளவு பனங்கள் கண்டு பொடியும் சேர்த்து, உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்பு இதே போல் நாளொன்றுக்கு 2 வேளை உட்கொள்ளலாம். மருந்தாக தான் வேணும் அப்படின்னு நினச்சா இந்த பாலில் அஸ்வகந்தா சேர்த்து சாப்பிடுவதை தவிர, தாத்ரி லோகம் என்கிற மாத்திரையும் 2-2 மாத்திரை விகிதம் 2 முறை உட்கொள்ளலாம். பாலோடு சேர்த்து சாப்பிடுவதனால கண்டிப்பாக இந்த அஸ்வகந்தா பொடியை உணவுக்கு முன் தான் உட்கொள்ளணும். வெந்நீரில் போட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தால் உணவுக்கு பின் கூட உட்கொள்ளலாம். இதனால் சோர்வு, உடல் சோர்வு, அதை தவிர ஆண்களுக்கு விந்து குறைவு, இது எல்லாத்தையும் வந்து பெருக்கி கொடுக்கும். குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கலாம். இதனால் உடல் சோர்வு இருந்தாலும், உடல் இழைப்பு இருந்தாலும் அது உடனடியாக சரியாகும். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ஸ்திரத்தன்மையின் மையமாக அமைதியும் பாதுகாப்பும் திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று தலைமை உரையாற்றிய அமைச்சர், பேச்சுவார்த்தைகளும் தூதரக நடவடிக்கைகளுமே மேற்காசிய நெருக்கடிக்கான தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய தேக்க நிலையின் போது பேச்சுவார்த்தைகள் நீடித்த வளர்ச்சியை முன்னிறுத்துவதோடு சமத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளையும் பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகளாவிய வரைபடத்தை மறுவடிவமைப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், சிறப்பான ஆட்சிமுறை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியால் இதனை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை அனைத்து நாடுகளும் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், இருதரப்பு மற்றும் பல்துறை அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதல்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சயதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். ராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், கடந்த 20 ஆண்டுகளாக பேரிடர் மீட்பு படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார்.

0: பேரிடர் மீட்பு படையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வின் மூலம் அவர்களது அர்ப்பணிப்பு மிகு அளப்பரிய சேவையை நாடு போற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 220,000 மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், பேரிடர் மீட்பு கட்டமைப்பு தளத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்தை இந்தியா பெற்றிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பேரிடர் உள்கட்டமைப்பு மீட்பு நடவடிக்கைகளில் 48 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்தியாவுடன் செயலாற்றுவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி மூலம் இந்தியாவின் ஆயுதம் மற்றும் ராணுவ திறனை உலக நாடுகள் அறிந்து கொண்டதாக மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், நவீன இந்தியா தேசத்தின் நலனை பாதுகாத்து வருவதாக எடுத்துரைத்தார். சைபர் மற்றும் வான் சார்ந்த அச்சுறுத்தல்களை திறனுடன் நம் நாடு எதிர்கொள்வதாக எடுத்துரைத்த அவர், இது நம் கலாச்சார ஆற்றலோடு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் சுயசார்பு பாரத திறனையும் பறைசாற்றுவதாக கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசனை நியமித்து காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் 102 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை மறு சீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1,000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் தனித்தனியாக பேரவைத் தலைவரை இன்று சந்தித்து தத்தம் பிரிவு சார்பில் கட்சி கொறடா மற்றும் துணைத்தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலருடன் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணி ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியான கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான கள ஆய்வுக்குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4,310 ரகங்களில் 33,000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்கியது. 2,00,000 ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஜோடி அன்னப்பறவைகள் காண்போர் நெஞ்சை கவரும் விதத்தில் உள்ளது. அதேபோல் கழுகு, இருவாச்சி, புல்புல், தூக்குநாங்குருவி, தேன்சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் உள்ளிட்ட 16 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் மலர் கண்காட்சி விரைவில் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறுகிறார்.
2: டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல காவல்துறையும் சரி, வனத்துறையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை, உங்க எல்லாரையும் வந்து எந்த அளவுக்கு சைடு இருக்கக்கூடிய பாதையில விரிவு எப்படிப்படுத்தலாம், நெரிசல் இல்லாம எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை வசதிகளை வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்னு பார்த்துருக்கோம். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான உணவும் சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்தியிருக்கோம். இது மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை கூட்டத்துல எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கியிருக்கோம். 2-3 நாட்கள்ல வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிச்சிட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்ரமணிய

0: வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான உணவும் சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கோம். இது மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை கூட்டத்துல எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்கள்ல வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிச்சுட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளிக்குகை பகுதியில் வர்ண ஓவியங்களை பக்தர்கள் கண்டு ரசித்து வருவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவில் பின்புறம் வாசலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுவரில் புதிதாக வர்ண ஓவியங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஓவியங்கள் முருகன் வள்ளி தெய்வானையின் வரலாற்றை பக்தர்களுக்கு உணர்த்தும் வண்ணம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெப்ப அலையிலிருந்து வேளாண் மற்றும் தோட்ட பயிர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்காரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை வஸ்திரங்களை நம்பெருமாள் அணிந்து அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு லக்ஷ்யா சென், PV சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது முதலிடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் 2வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு V D சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், PV சிந்து முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். மெல்லிசை கேட்கலாம்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஹலோ
1: ஹலோ,
0: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 01 8 மற்றும் 21 00 282 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?
2: இனி ஒலிக்க இருப்பது காதல் திரைப்பட பாடல்.

உள்ளமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரியில் 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது.

0: கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, மதுரை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள், அந்தமான் கடற்பரப்பு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் 16ஆம் தேதி முதல் தொடங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. அத்துடன் தொடர்புடைய 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 16ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 17ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவு நிலவும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 3 மணி. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை மணி 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை நேர ஒளிபரப்பு நமது மதுரை வானொலி நிலையத்தில் இனிதே துவங்குகிறது. தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது குறளமுதம்.
1: தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அகுதிலார் மேற்கொள்வது.
2: துன்பம் பொறுத்தல் துன்பம் செய்யாமை ஆகிய குணங்களோடு உள்ளவர்களுக்கு மட்டுமே தவம் வாய்க்கும். மற்றவர்களுக்கு தவம் வாய்க்காது அவர்கள் மேற்கொள்வதும் வீண். குறள் எண் 262 அதிகாரம் தவம்.
1: தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அகுதிலார் மேற்கொள்வது.
2: துன்பம் பொறுத்தல் துன்பம் செய்யாமை ஆகிய குணங்களோடு உள்ளவர்களுக்கு மட்டுமே தவம் வாய்க்கும். மற்றவர்களுக்கு தவம் வாய்க்காது அவர்கள் மேற்கொள்வதும் வீண். குறள் எண் 262 அதிகாரம் தவம்.
0: நேரம் மாலை 5:30. இனி நாம் கேட்கவிருப்பது NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 ஒரு பட பாடல்கள், வறுமையும் நிறம் சிறப்பு என்ற திரைப்படத்தில் இருந்து 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல் தொடர்ச்சியாகும், 7:10 மாவட்ட செய்திகள், தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் 7:15, 7:25 பண்ணை செய்தி, மற்றும் அதனைத் தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும், மானாவாரி பயிர்களுக்கான உளவியல் தொழில்நுட்பங்கள் குறித்து அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் மண்டல ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் டாக்டர் டி ரங்கராஜன் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் தகவல்கள் மற்றும் விடைபெறும் முன் 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ்க இயன்முறை மருத்துவம் பிசியோதெரபி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இயன்முறை மருத்துவர் வி சுரேந்தர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 மதுரை தென்றல். மற்றும் 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடக மலர், கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம் எழுதியவர் பொன்மாலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி. 10:00 நட்சத்திர நாதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்து செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியும் நேரமுமாய்

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சவாஷ்,

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும் 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயருகிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 12 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் தடுப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு செந்தில் வேலன் காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுள்ள உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துமாறு ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் தங்கள் கட்சியின் கொறடா ஓஎஸ் மணியனின் உத்தரவிற்கு எதிராக அஇஅதிமுகவின் 25 உறுப்பினர்கள் பேரவையில் தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவரை சந்தித்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியபோது பேசிய பேரவைத் தலைவர், தமக்குள்ள அதிகாரத்தின்படி அதிகப்படியான உறுப்பினர்கள் கொண்ட திரு வேலுமணி தலைமையிலான பிரிவினருக்கு வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பை தாம் வழங்கியதாக கூறினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22

0: உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நேற்று வாக்களித்தனர். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார்.
0: தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலைகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் மீறு சமுத்திரம் கண்மாயை நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட வருவாய் கிராமங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள PM கிசான் திட்ட சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவான்ஷி லியாவோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் ஸ்வீர், அஷ்மிதா சாலேஹா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன்

போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டியில் பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவே கவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதலாவது பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல். தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸோடு.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடை என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம்

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: தேனி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகனங்களின் கூட்டாய்வில் வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசரகால வழி, வேகக்கட்டுப்பாட்டு கருவி மற்றும் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளின் செயல்பாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் வாகனங்களின் படிக்கட்டுகள், தரைப்பலகை, இன்ஜின் மற்றும் பிரேக் உள்ளிட்டவைகளின் தரம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. பின்னர் வாகன ஓட்டுநர்களுக்கு விபத்தில்லா மற்றும் பாதுகாப்பான பயணம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. வணிக எரிவாயு விலை உயர்வு, ரயில்வே பணியிடங்களை குறைக்கும் நடவடிக்கை உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து தேனியில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவி நீர்வரத்து முற்றிலும் குறைந்து வறண்டு காணப்படுவதால் கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாமில் 50-க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு பணியிடங்களுக்கு 100-க்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்களை தேர்வு செய்தனர். சித்திரை திருவிழாவை ஒட்டி சின்னமனூர், சிவகாமி அம்மன் திருக்கோயில் மற்றும் ஆண்டிப்பட்டி, ஜம்பளிபுத்தூர், கதலி நரசிங்க பெருமாள் கோயில் ஆகியவற்றின் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் அமைப்பில் காலியாக உள்ள 5 பணியிடங்களுக்கு வரும் 22 தேதிக்குள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கோடைகால பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஓவிய பயிற்சி, சிலம்பம், சதுரங்கம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் மற்றும் நாற்றாங்கால் வளர்ப்பு முறை ஆகியவைகள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2027 பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பத்ம விருதுகள் தொடர்பான விவரங்கள் மற்றும் தகுதிகளை https://awards.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து வரும் ஜூலை மாதம் 31 தேதிக்குள் இணையதளம் வழியாகவே விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக 2 பின்பு நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 120 மனுக்கள் பெறப்பட்டது. பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். தேக்கம்பட்டி பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026 மற்றும் 27 கல்வியாண்டில் டிஜிட்டல் உற்பத்தி தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ் மற்றும் தானியக்கம், பொருட்களின் இணையம் என புதிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளதாகவும் இதனை மாணவ மாணவியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய மண்டல இயக்குநர் திரு கிரிதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் நாளை முல்லைப்பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். அணையின் பராமரிப்பு பணிகள் மற்றும் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வில் கலந்தாலோசிக்கப்பட உள்ளது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் ஆகியவற்றில் வழங்கப்படும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை போட்டித் தேர்வர்கள் மற்றும் வேலை நாடுனர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். கோடை வெயில் மற்றும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து காணப்படுகிறது. 152 உயரம் கொண்ட முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 111 உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 26 குறைந்துள்ளது. கும்பக்கரை அருவி, மேகமலை அருவி போன்ற சுற்றுலா தலங்களிலும் நீர்வரத்து இல்லாததால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. பிரசித்தி பெற்ற வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழா தொடங்கியதை முன்னிட்டு தீச்சட்டி, ஆயிரங்கன் பானை, பால்குடம் மற்றும் காவடி எடுத்தல், அழகு குத்துதல் என தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். வரும் 19 தேதி வரை ஒருவார காலம் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதனால் நாளை தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
1: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ், ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி, தென்னாப்பிரிக்க அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் அமைச்சர் மௌரா வியரா ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினர். பிரிக்ஸ் மாநாட்டையொட்டி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அமைதியும் பாதுகாப்பும் அவசியம் என கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அரசியல் ரீதியான அணுகுமுறையையும் நமக்கு உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்ப மேம்பாடு அதன் பரிமாணத்தை மாற்றியமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த அரசு நிர்வாகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். உலகில் தற்போது நிலவி வரும் மோதல்கள், பொருளாதார பிரச்சினைகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள், பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் இதனை சமநிலைப்படுத்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடப்பு ஆண்டில் 14 கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதை குறிப்பிட்டார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தீவிரவாத தடுப்புக்கான 2வது ஆலோசனைக் கூட்டம் இன்று மணிலாவில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் டாக்டர் வினோத் வகடேவும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் மார்ஷல் லூயிஸ் அல்ஃபரேஸும் கலந்து கொண்டனர். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் உலக அளவிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிலிப்பைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் 3வது கட்டம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா

0: ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், தில்லி மற்றும் புறநகர் பகுதிகள், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பயணியர் கப்பல்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும், அவர்களை மீட்ட ஓமன் நாட்டு அதிகாரிகளுக்கு இந்தியா நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் இன்று விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு ஆதார் அட்டைகள் விரைந்து கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார். 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் உயரதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஓராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் முழு விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை இலக்க மற்றும் இரட்டை இலக்க வாகனங்களை தினசரி மாற்றி அனுமதிக்கும் நடைமுறையை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு வாகனங்களை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லவோ அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமான் கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சலாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட்கணக்கில் தைவானின் யுவாங் சி லியோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலியா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மாடித்தோட்டம் மற்றும் வீட்டுத்தோட்டம் அமைத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் விருதுநகர் மாடித்தோட்ட அமைப்பாளர் எஸ் பூமிநாதன் அவர்கள்.
1: பூச்சி தாக்குதல் இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் மட்டும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். தேவையானது எல்லாமே கண்ணா, பட் வெயில் கண்டிப்பாக தேவை. வெயில் இல்லாமல் எந்த தாவரங்களும் பூக்காது காய்க்காது. எந்த செடியாக இருந்தாலும் வெயில் கண்டிப்பாக தேவை. குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரமாச்சும் வெயில் வேணும் ஒரு செடிக்கு. அதுதான் வந்து முக்கியமானது உங்களுக்கு.
2: தண்ணி எப்படி விடணும்னா
1: இப்போ நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 செடி வச்சிருக்கேன் நான். இப்போ வரைக்கும் மழை தண்ணியை வச்சு நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து வெயில் காலம் வந்துருச்சு, மழை தண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நான் எங்கள் வீட்டில் வந்து உப்பு தண்ணி தான். இந்த உப்பு தண்ணியை வந்து நான் 50-100 செடிக்கு நான் ஊற்றணும் அப்படின்னா அது எனக்கு வீட்டில் அந்த அரிசி கலந்த தண்ணி, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணிகள் அதிகமாக இருக்கும். செலவு பண்ணாலும் நல்ல தண்ணியை வந்து சேர்த்து வச்சிருப்போம். சேர்த்து வச்சிருக்கனால அதை வந்து நம்ம கலந்து கலந்து ஊற்றுறோம். நான் வந்து ஒரு நாளைக்கு வெயில் காலமாக இருந்தாலும் ஒரு கப் தான் ஊற்றுவேன். சின்ன கப் இருக்குது, இந்த பேபி கப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு கப்பு தான் ஊற்றுவேன். என்னன்னா மண் கலவையில் வந்து அந்த கோகோ பீட் நம்ம வச்சிருப்போம். அந்த கோகோ பீட் வந்து ஈரப்பதை தக்க வச்சுக்கும். அது இன்னொரு வந்து தண்ணியை வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் முக்கியமாக பண்ணுறது வந்து மூடாக்கு அவசியம். மூடாக்குன்றது என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வெயில் வந்து மண்ணுக்கு தேவையில்லை, செடிக்கு தான் தேவை, இலைக்கு தான் தேவை. இலை வழியாக தான் சூரிய ஒளி அறுவடை பண்ணி அதோட சாப்பாடை தண்டில் சேமித்து அதை அடுத்த இதுக்கு பண்ணிக்குது நம்ம. அப்படின்றபோது மண்ணில் வெயில் பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா மண் இருகும், தேவையில்லாத களை செடிகள் முளைக்கும், சீக்கிரமாக தண்ணி ஆவியாயிடும். அப்போ இது எல்லாத்தையும் தடுக்கிறது மூடாக்குன்னு பேர். அந்த மூடாக்குன்றது எதை கொடுக்கலாம் அப்படின்னா காஞ்ச இலைதலைகள். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இல்லை நம்ம வீட்டிலே இருந்தாலும் இலைதலைகள் உழுது, அந்த காஞ்ச இலைதலைகள் வந்து மேலே மூடாக்காக போடலாம். இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம எதுவுமே கிடைக்கல அப்படின்னா வெளியே கரும்பு சக்கை கடை இருக்குல்ல, கரும்பு சக்கையை வந்து அவங்ககிட்ட வந்து சொன்னோம்னா அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க கீழே வேஸ்ட்டாக போடுறத வந்து எனக்கு கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா அது மடச்சு மடச்சு வச்சுக்கணும்னா பெருசாக இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம இதை வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் போடுற அளவுக்கு சுத்தி வச்சிட்டோம்னா வெயில் நேரட்டாக படாது. இது மக்கக்கூடிய பொருட்கள். மக்கக்கூடிய பொருட்கள் எதுனாலும் மூடாக்காக போடலாம், அது மரத்தூளை கூட போடலாம். வெயில் வந்து மண்ணுக்கு படக்கூடாது, அதுதான் கான்செப்ட். இல்லை பழைய தென்னை மட்டை இருக்கும், நிறைய வீட்டில் தென்னை இருக்கும்போது தேங்காய் உடைச்ச அந்த தென்னை மட்டை இருக்கும்போது அதை போடுவாங்க, அதுவுமே நல்ல மூடாக்கு தான். சுற்றி வச்சுக்கலாம். அதை வந்து தலையில் இருக்க செடிகளுக்கு வைக்கும்போது சுற்றி நம்ம வச்சுட்டு கூட பண்ணிக்கிட்டோம்னா தண்ணிகள் வந்து சீக்கிரமாக ஆவியாகாமல் இருக்கும் உங்களுக்கு. வேற வந்து இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, என்னென்னா சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும், பூச்சிகள் போய் தங்கிடும். அப்போ நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா மாடித்தோட்டமோ இதாக இருந்தாலும் கையில் எப்பவுமே ஒரு கை உரை போட்டுக்கிட்டு நம்ம வந்து எடுக்கணும், டூல்ஸ் வச்சுக்கணும். டேரெக்டாக நம்ம கையை இது பண்ணாமல் மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மண் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக தான் செய்யணும். தண்ணி ஊற்றும் போது வாரத்துக்கு ஒரு முறையோ 15 நாளைக்கு ஒரு முறையோ வந்து நம்ம வந்து மேலாப்பில் வந்து கிளறி விட்டு கொஞ்சம் உரங்கள் போட்டுக்கலாம். நான் அந்த உரங்களும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு
2: அது என்ன உரம் போடுவீங்க?
1: உரங்கள் வந்து மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது மண்புழு உரம் தான். மண்புழு உரத்தில் தான் வந்து 16 வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் நம்மகிட்ட இருக்குது. அப்போ மாடித்தோட்டத்துக்கு அதுவே போதுமானது. அது போக நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ப்ரே பண்ணுறோம்ல அரிசி கஞ்ச தண்ணி, அதுவே நமக்கு போதுமானது. இது போக வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த உயிர் உரங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்க உயிர் உரங்கள் நம்ம போட்டுக்கலாம். வீட்டுக்கு பின்னாடி நம்மகிட்ட இடம் இருக்குது அப்படின்னா நம்மளே அந்த காஞ்ச காய்கறிகள், சமைக்காத காய்கறிகள், அந்த மாதிரி காய்கறிகளை வந்து கொஞ்சம் மக்க வச்சு நம்ம வந்து அதை கூட எடுத்து நம்ம உரமாக போட்டுக்கலாம்.
2: அப்போ இவ்வளோ தூரம் பார்த்தா தான் நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் ஒரு நல்ல காய்கறியாக நம்ம அறுவடை செய்ய முடியும்.
1: ஆமாங்க.
2: நம்ம அடுத்து வீட்டுத்தோட்டம். இந்த மாடித்தோட்டத்துக்கும் வீட்டுத்தோட்டத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் முதல்ல?
1: இப்போ நான் மாடித்தோட்டத்திலே இன்னொன்று சொல்லணும், என்னென்னா முக்கியமாக வந்து மண்கலவை. மாடித்தோட்டத்தில் மண்கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னா புட்டு சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி வந்து பொல பொலன்னு இருக்கணும். ஒரு புடி பிடிச்சோம்னா கொலக்கட்டை மாதிரி பிடிக்கணும், கீழே விட்டோம்னா உதிரணும். அந்த தன்மை இருந்தால் தான் நம்ம தண்ணி ஊற்றுனா உறிஞ்சி வச்சுக்கிற தன்மை இருக்கணும். அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா வெளியேற்றுற தன்மை இருக்கணும். மழை அதிகமாக பெய்யுது அப்படின்னா தண்ணி வந்து வெளியேற்றுற தன்மை இருக்கணும். அப்போ வந்து நமக்கு வந்து கீழே அந்த மாடித்தோட்டத்தை பற்றியும் எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் இருக்கணும். அது பிளாஸ்டிக் இதோ ஏதோ வச்சுனாலும் கீழே ஹோல்ஸ் இருக்கணும். இதுதான் முக்கியமானது மாடித்தோட்டத்தில். வீட்டு தோட்டத்தில் என்னென்னா முதல் வந்து வேலி இருக்கணும். முதல் வந்து வீட்டு தோட்டம் வைக்கிறோன்னா பின்னாடி வேலி இருக்கும். நம்ம பாட்டு வச்சுட்டு பின்னாடி ஏதாச்சும் வந்து ஆடோ மாடோ கோழி இருக்கலாம், எதனால் இருக்கலாம். எதனால் வந்து கோழி இருந்துச்சுன்னா சுத்தமாக வளரவே விடாது, சின்ன சின்னதாக கொத்தி கொத்தி எடுத்துருவோம் உங்களுக்கு. அப்போ வந்து வீட்டு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பின்னாடி முதல் வேலி இருக்கணும். அதுக்கப்புறம் மண் வந்து கொத்தி விடணும். கொத்தி விட்டு கொஞ்சம் சாண குப்பைகள், சாண குப்பைகளை வந்து நம்ம வந்து மண்ணில் போட்டு வேப்பம் புண்ணாக்கோ கொஞ்சம் உயிர் உரங்களையும் போட்டு வச்சுட்டு ஒரு 1 வாரம் 10 நாள் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணை நல்லா பொலபொல பார்க்கனதுக்கப்புறம் மண்ணில் உயிர் சத்தை கூட்டணும் முதல்.
0: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை மாடித்தோட்டம் மற்றும் வீட்டுத்தோட்டம் அமைத்தல் குறித்து தகவல்கள் வழங்கினார் விருதுநகர் மாடித்தோட்ட அமைப்பாளர் எஸ் பூமிநாதன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ், மதுரை வானொலி நிலையம். நேரம் 7:30.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் மானாவாரி பயிர்களுக்கான உளவியல் தொழில்நுட்பங்கள் குறித்து விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் மண்டல ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் டி ரங்கராஜன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் மாணவர் நிலங்கள் கொண்டது அதிகமான மாணவர் பேரில் பண்ணுறாங்க. நம்ம பயிர் சாகுபடியில் முக்கிய உத்திகளை வளர்த்தி சொல்கிறீங்க, அதில் உளவியல் உத்திங்கிறது முக்கியமானதாக இருக்குது. விதைக்கு அடுத்தால் தான் வருது. உளவியல் உத்தின்னா என்ன?
2: பயிர் பெருக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து மகசூல் கூட்டக்கூட வழிமுறைகள் பார்க்குறம்போது பயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா புதுப்பு ராயங்களை கண்டுபிடிச்சி வெளியிடுறது. அப்புறம் வெளியிட்ட ராயங்களை வந்து நீங்கள் சாகுபடி பண்ணும்போது இப்போ கிராப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அதாவது வந்து பயிரை வந்து இப்படி சாகுபடி பண்ணுறது, அது என்னென்ன மேலாண்மைன்னு சொல்கிறோம். மேலாண்மையை பார்க்குறம்போது உங்களுக்கு அதில் மண்வளம், நீர்வளம் அப்படின்னு பார்க்குறோம். மூணாவது வந்து பயிர் பாதுகாப்பு அப்படி சொல்லலாம்.
1: பயிர் பாதுகாப்பு ரெண்டு வரும், பயிர் நோய்கள்னு வரும்,
2: அதில் ரெண்டு பிரிவு இருக்குது. அதனால் பயிர் உற்பத்தியை பெருக்கணும்னு பார்க்குறம்போது பயிர் பெருக்கம், அப்புறம் பயிர் வந்து மேலாண்மை, இன்னொன்று பயிர் பாதுகாப்பு, அப்படி மூணு வகையாக பிரிச்சுக்கலாம். மூணு சேர்ந்தது தான் ஒரு பயிரோட மகசூல் கூட்டக்கூடிய வழிமுறைகள். மூணுக்கு கடைப்பிடிச்சோம்னா இப்போ அதில் வந்து கிராப் மேனேஜ்மெண்ட் சொல்லியா, பயிர் மேலாண்மைன்னு சொல்லணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உளவிகள்னு வரும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்வளம், நீர்வளம், அது எப்படி இருக்குது, என்ன பயிர், அதில் மண் பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது, அது இப்போ சரி பண்ணிட்டோம்னா எப்படி மகசூல் அதை கூட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது.
1: ஆனால் இதிலோட மண்ணியலுக்கும் உளவியலுக்கு என்ன தொடர்பு?
2: மண்ணியலுங்கிறது முழுக்க முழுக்க மண் சம்மந்தமான பார்க்குறது. உளவியலுங்கிறது அது ஒரு பகுதி. இதோட சேர்ந்து வந்து நீங்கள் மற்ற சத்துக்கள்லாம் தேவைப்படுதா, அந்த என்விரான்மெண்ட், அதாவது சூழ்நிலை இருக்கு இல்லையா, பயிர் சூழ்நிலை அது எப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்து அந்த பயிர் வளர்ச்சியை வந்து தாக்குது, அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது.
1: இந்த பயிர் மேலாண்மையில் என்னென்ன காரணிகள் சொல்கிறீங்க? மண்ணு சொல்கிறீங்க, நீர் சொல்கிறீங்க, இடைவெளி சொல்லுங்க, சத்துக்கள் சொல்லுங்க, களைகள் மேலாண்மை, பயிரிணைக்க பராமரிப்புன்னு சொல்கிறீங்க. என்னென்ன காரணிகள் உள்ளடக்கியது உலகில் முக்கியமான?
2: இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பயிர் எடுத்துக்கிட்டோம், விவசாயி வந்து எந்த பயிர் வேணாலும் சாகுபடி பண்ணலாம், அவங்களுடைய விருப்பம். முதல்ல வந்து உயர்தர ராகங்கள், அதாவது மறைச்சியை தாங்கக்கூடிய ராகங்களை செலக்ட் பண்ணணும்.
1: பயிர் பெருக்கம் மரபியல் தொழில் நமக்கு ரகம் கொடுத்துறாங்க, அந்த ரகத்தை விளைச்சல் கொடுக்கறது நம்மளோட கையில் இருக்கு. அதாவது பயிர் பாதுகாப்பு நீங்களாக பயிர் மேலாண் உத்திகள்லாம் முக்கியமான அங்கே உங்கள்கிட்ட தான் இருக்கு.
2: இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம்னு ஒன்று இருக்குது சார். மானாவாரி நிலங்களை பொறுத்த வரையில் வந்து பட்டம் ரொம்ப முக்கியமானது.
1: இப்போ பட்டமும் உளவியல் உத்தியில் தான் வருது,
2: அதில் தான் வருது. இப்போ எந்தெந்த பட்டம் வந்து இருக்குது, அதுக்கு தகுந்த பயிர்கள் என்ன, அந்த பயிர்கள்லேயே அதுக்கு உண்டான ரகங்கள் என்ன, அப்படி பார்க்கக்கூடியது.
1: அப்போ பட்டமும் பார்க்கணும்,
2: ஆமாம்,
1: அந்த பட்டத்துக்கேற்ற ரகங்களையும். ரகம்னா நமக்கு வந்து அது பயிர் வாரியாக
2: தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவமழை சொல்லும் போது அந்த ஒரு பட்டம், அது ஜூன்ல இருந்து உங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும். அதுக்கடுத்து நீங்க வடகிழக்கு பருவமழை, வடகிழக்கு பருவம் இது முடிஞ்சோடனே உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அது மாதிரி வந்துடும். இதுல வந்து வடகிழக்கு பருவமழை எப்ப மழை பெய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிர்களை எடுத்து சாகுபடி பண்ணலாம்.
1: என்ன தென்மேற்கு பருவமழையை வச்சு பருவம் வருது,
2: ஆமா,
1: இல்ல வடகிழக்கு பருவமழை வச்சு போடுது. ஏன்னா காரிபி சீசனுங்கிறீங்க, ராபி சீசனுங்கிறீங்க, அப்படி வரும்போது ரெண்டு ராபி தான் முக்கியம், ரெண்டு சீசன் தான் முக்கியமா சொல்றீங்க. இப்ப பருவமழை வந்து ரெண்டு தான் வருது, எப்படி நாலு வகையா வரலாம்ங்கிறீங்க?
2: இப்ப முதல்ல வந்து தென்மேற்கு பருவமழை, அதுக்கடுத்து வந்து வடகிழக்கு அது பருவம், இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோடை. இதை நாளாக பிரிச்சுக்கலாம்.
1: இந்த ராபியில குளிர்காலம் வந்துருது, சம்மர் ராபியில கோடைக்காலம் வந்துடும், இது காரிப்பில் வந்து தென்மே பருவமழையில் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
2: பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையளவு எவ்வளோன்னு பார்க்கறது சராசரியாக ஒரு பத்து வருஷத்தில் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பகுதி

0: இதுக்கு வந்து இப்போ தான் வந்து பருவமழை தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா மானாவாரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடிப்பட்டம்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஆடிப்பட்டங்கிறது முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்தில் வந்து அவ்வளோவாக மழை பெய்கிறதில்ல இப்போ சமீப காலங்கள் பார்க்குறம்போது. அதனால் மானாவாரி பயிர்களை வந்து ஏதாவது ஒரு பயிர் மட்டும்தான் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது என்ன பயிர் வேணாலும் மக்காச்சோளமோ இல்லாட்டி பருத்தியோ உளுந்தோ சோளமோ ஏதாவது
1: எல்லாமே. இந்த பட்டங்களில் பயிர் தேர்வு எப்படி, பட்டங்கள் எப்படி உருவாகும்?
0: பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்னல ஏற்கனவே, பருவமழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு சராசரி பார்க்குறது, 10 வருஷத்துக்கு பார்த்தோம்னா இப்போ அதே போல் அடுத்து எப்போ வந்து மழை பெய்யும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அது ஒவ்வொரு பகுதியை பொறுத்து ஒரு மாறுபடும். அதுக்கு தகுந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து இப்போ சாகுபடி பண்ணுறது தான். சமீப காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து மானாவாரி பயிர்களுக்கு உகந்தது. இந்த பட்ட பயிர்கள்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லா பயிருமே சாகுபடி பண்ணலாங்க.
1: எல்லா பயிர்களும் வந்து இப்போ நமக்கு வந்து குறுகிய கால பயிர் இருக்கு, மத்திய கால பயிர்கள் இருக்கு, நீண்ட கால பயிர் இருக்கு, ஆண்டு பயிர் இருக்கு, பல்லாண்டு பயிர்கள் வருது. இப்படி இருக்கும் வந்து பட்டங்களுக்கு எதுக்கு எப்படி சார் முடியாது? ஒரு விவசாயி எடுத்துருங்களேன், தென்னை போடணும்னு போடுறாரு, இது வந்து பல்லாண்டு பயிர். ஒரு தக்காளி கத்திரி போடுறாரு, இது எந்த பருவத்துக்கு ஏற்றுடையது? மலர் சாகுபடி பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஒரு கரும் போடுறாரு, வாழை போடுறாரு. இப்படி மாதிரி இந்த போடும்போது பட்டத்துக்கு இந்த பயிருக்கு என்ன ஒரு ரிலேஷன் சொல்லுவார்?
0: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ ஏப்ரல் மேன்னு சொன்னீங்களே, இது வந்து கோடை காலம். நீ மழை வந்ததுன்னா கோடை உழவு பண்ணலாம், கோடை உழவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
1: கோடை உழவு கோடை மழையை வச்சு பண்ணலாங்கிறீங்க?
0: ஆமாம்.
1: அதோட அவசியம் என்ன, சிறப்பு என்னங்க?
0: கோடை உழவுங்கிறது அது வந்து நீங்கள் ஆண்டாண்டு காலம் பண்ணிட்டு வர்றீங்க. நீங்கள் வந்து கோடை உழவு கோடி புண்ணியம் அப்படி ஒரு சில வந்து பழமொழிகள்லாம் இருக்குது. சித்திரை மாத்த உழவு பத்தரம் மாத்து தங்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னென்னா கோடை உழவோட மகத்துவத்தை தெரிஞ்சு தான் பண்ணுறது. அது நீ மழை பெஞ்சு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து மானாவாரி நிலங்களில் பொதுவாக வந்து நீ கோடை உழவு பண்ணும்போது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சரிவான மண் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை உழவு பண்ணுறதுனால என்ன பண்ணு, பெய்கிற மழை வந்து அந்தந்த இடங்கள்லேயே தேங்கும், தேங்கி கீழே இறங்கிடும். அங்கே கோடை உழவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வயலுக்கு போயிட்டு மண் அரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். இதுதான்
1: சத்தியம் அடிச்சுட்டு போயிருது.
0: அப்ப இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா களைகளில் வந்து நிறையா முளைச்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மழையில் பெஞ்சதுன்னா உங்களுக்கு களை முளைக்கும். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சின்ன இருக்கு களையாக இருக்கிற மாதிரி உழுதோம்னா கோடை உழவு வந்து இதாகிடும். அதே போல் நீ அறுவடை பண்ணி தட்டை தாள் அது மாதிரிலாம் கிடைக்கும் இல்லையா, அதுகெல்லாம் மண்ணுக்குள்ள போயிடும். போகும்போது அது மக்கச்சுன்னா அது ஒரு வகையான ஒரு சத்துக்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சி நோய் தாக்குதெல்லாம் சொல்கிறோம். நீ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ்லாம் சொல்கிறேன். முட்டை பருவம், அதே போல் வந்து லார்வா அது மாதிரி வச்சுனாலும் பீப்பா அதே மாதிரி அடல்ட் அப்படி மாதிரி சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி இருக்குல்ல நீங்கள் முட்டையெல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்குதுன்னா நீங்கள் கோடை உழவு பண்ணும்போது வெளியில் வந்துடும்.
1: முட்டை இருக்குமா அந்த அடல்ட் இருக்குமா?
0: கோடை உழவு பொறுத்த மட்டும் வந்து முட்டை அதே போல் பீப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அது கூண்டுப்புன்னு சொல்லணும் இல்லையா, அது இருந்தாலும் அது வெளியில் வரும்போது அதோட பறவைகள்லாம் சாப்பிட்டுட்டு அதனால வந்து அதோட பூச்சி பெருக்கம்
1: கொட்டுப்புல அழிச்சா மறு அடுத்த வந்து பூச்சி இனமே அழிஞ்சிருது இல்லை.
0: ஆமாம், அது குறையும்.
1: கோடை உழவு பண்ணுறதுனால எப்படி அது அந்த கூட்டுப்புழுவை அழிக்க முடியுது?
0: உழுகுற போது நீங்கள் மேலே வந்துடுது, வரும்போது என்ன பறவைகள்லாம் பார்த்து பொறுக்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உழுகும் போதே நிறைய பறவைகள்லாம் பின்னாடியே வந்து பார்க்கும். அது நீ உழுகு மேலே மரம் வர வர எதாவது கிடைக்குது எடுத்து சாப்பிட்டுக்கிறது. இன்னும் ஐபிஎம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புன்னு சொல்லணும். இது வகையான ஒரு உத்தி.
1: கோடை உழவு ஒரு உழவு போட்ட வருமா ரெண்டு மூணு உழவு பண்ண வேண்டியது?
0: இப்போ அது வந்து மண் வகையை பொறுத்து போட்டுக்கலாங்க.
1: இப்போ மாணவர் நிலங்கள் எத்தனை உழவு போட வேண்டும்? கரிசல் நல்லா அதிகம் நமக்கு, செம்மண் நிலம் கொஞ்சம் இருக்குது. அப்படி இருக்கும்போது விருதுநகர் மாவட்டம் அதிகமாக இருக்கக்கூடியது கரிசல் பண்ணி.
0: ஆமாம், கரிசல் தான். இதில் வந்து ஒரு உழவு போட்டாலே போதும், நீங்கள் ரெண்டு உழவு மூணு உழவு நிறையா போடும்போது நிறையா செலவு.
1: அப்புறம் சரிவு குறுக்கா உழவு போடணும் வேற சொல்கிறீங்கல்ல?
0: சரி குறுக்கா இருக்கிற நிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உழவு போடலாம். முதல்ல வந்து ஒரு ஃபஸ்ட்டு உழுகுறோம், ஒரு சட்டி கலப்பையில் உழுகுறோம். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப 100 உழவு போடும்போது உங்களுக்கு அது சரி குறுக்கு உழுகணும் அப்படின்னு சொல்கிறோம். சரிவான நிலங்களுக்கு தான், சமமாக இருக்கிற நிலங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் கோடை உழவுன்னா, இதுதான் இதோட நன்மைகள். கோடை உழவு பண்ணும்போதே இருக்கிறது எல்லாம் மக்க ஆரம்பிச்சிருது. என்ன செடி கொடி எது என்ன இருக்குதோ அதெல்லாம் மக்க ஆரம்பிக்கிற போது அதிலிருந்து சில சத்துக்கள் வந்து அடுத்த பயிருக்கு தேவைப்படும்.
1: இந்த நம்ம அறுவடைக்கு பின்னால் உள்ள அடித்தாள்கள் எல்லாம் மக்கும் போது உரமாகுது இல்லை, அது மக்கும் போது அதுவும் சத்து தானே. அது அப்படி இருக்கிறனால சத்து அது மடக்கி உழுவுறதுனால ஃபுல் மண்ணுக்குள்ளே போகிறதெல்லாம் மக்கும் போது இயற்கை உரமாக இருந்துச்சு.
0: இதில் இன்னொன்று பார்த்தா கோடை உழவுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தொழில் பண்ணுன்னா களை செடிகளாக இருக்கு இல்லையா, அதுகெல்லாம் நீ வந்து ஆள் வச்சு அறுத்துட்டு எடுத்து வெளியில் பொடுத்தி வச்சுட்டு பழைய வீடுக்கு உழுதுக்கணும்னு இன்னும் நல்லது. எனக்கு களை விதைகள் வந்து அதோட போடை உழுது பண்ணும்போது களை விதைகள்லாம் உழுக்கல போய் மண்ணுக்குள்ள அடுத்து எப்போ நீங்கள் பயிர் பண்ணுறீங்களோ அப்போதைக்கு முளைச்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
1: விருது மாவட்டத்தில் பொறுத்த மட்டும் இந்த மஞ்சநத்தி செடிகள் அது கரிசல் நிலங்கள்லாம் மாணவர்கள்லாம் அதிகமாக இருக்குது, அதை அழிக்கிறது கூட நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் சொல்கிறீங்க. அதை விவசாயிகளுக்கு இப்போ கடைப்பிடிக்கிறாங்க, சில பேர் டிராக்டர் விட்டு எடுத்து விட்டுறாங்க. எப்படிங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க? ஏன்னா முக்கியமான பிரச்சனை கரிசல் நிலங்கள்ல மாணவர் நிலங்கள்ல, அதுவும் விருதுநகர் மாவட்டம் இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக் இப்போ தூத்துக்குடி அதெல்லாம் அப்படி தான் இருக்குன்னு
0: சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தீராத பிரச்சனை தான். ஏன்னா இப்போதைக்கு சமீபமாக வந்து எல்லா பயிர் சாகுபடி பண்ணிட்டு ஓரளவுக்கு அந்த பாப்புலேஷன் குறைச்சிட்டாங்க.
1: மஞ்சநத்தி செடிங்கிறது நமக்கு வந்து சத்துக்கள் எடுத்துறது, பூச்சி நோய்களுக்கு ஆதாரமாக அதாவது அது ஊடகமாக இருக்குது, அதை அழிக்கும்னு சொல்கிறோம். திரும்ப திரும்ப அதை கஷ்டங்கள் வரத்தான் செய்யுது.
0: இப்போ அதில் வந்து 240 ஒரு பைப்பில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து அந்த மஞ்சனத்தி மரம் இருக்கு இல்லையா, இருக்கிறத அதை பட்டை உரிச்சிட்டு கொஞ்சம் வந்து 1-2 இன்ச் அளவுக்கு இந்த மருந்தை வச்சு கட்டி விட்டோம்னு சொல்லி கட்டி விட்டு கொஞ்சம் ஈரம் மருந்துன்னா அது காய வாய்ப்பு இருக்குது.
1: ஆனால் இளஞ்செடி சாகுமா பெரிய செடி சாகுது இல்லைங்க?
0: பெரிய செடி சாகிறதுக்கு வாய்ப்பு குறைவு, செடிகள் இருக்குன்னா உடனே இதாகிடும்.
1: 240 கிடைக்கிறது வாங்கி செலவு செயல் பண்ணுறாங்க, இருந்தாலும் அதனுடைய ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு எப்படி
0: நீங்கள் அளவு போதும், நீங்கள் அந்த பட்டை நம்ம உரிக்கிறோம்ல இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல மட்டும் வச்சு அப்படியே கட்டி விட்டாலே போதும்,
1: அப்படியே காஞ்சிடும். பட்டையை நிற்கணும், அதனால பேண்டேஜ் கொடுக்கணுமோ?
0: பேண்டேஜ் மாதிரி கட்டணும், அது மாதிரி கட்டணும்னா அது குறையும்.
1: அதான் வழி.
0: இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஏற்கனவே என்ன ரகங்கள் என்ன சாகுபடி பண்ண போகிறோன்னு எடுத்துக்கிட்டு இப்போ அதில் வந்து வறட்சி தாங்கக்கூடிய ரகங்கள் எதாவது கிடைக்குன்னு பார்த்துட்டு அதில் பண்ணுறது ஒன்று. இப்போ அதுக்கடுத்து விதைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது விதை வந்து இப்போ தூவி விடுறது, அது ஒரு வகை. இன்னொன்று வந்து வருஷ நடவு, அது மாரிலாம் இருக்குது. பொதுவாக மாணவர் நிலங்கள் வந்து என்ன பயிர் பொறுத்து வந்து அது பண்ணும்.
1: பொதுவாக விருதுநகர் மாவட்டத்தில் மானாவாரியாக பருத்தி கொஞ்சம் போடுறாங்க, சோளம் போடுறாங்க, கம்பு போடுறாங்க, பயிர் வகை போடுறாங்க, இதுதான் மெயினாக இருக்குது. செலுத்த மச்சம் கொஞ்சம் போடுறாங்க, மேற்கு பயிரெல்லாம் போடுறாங்க. அதில் வந்து ஹைபிரிட் ரகம் வந்துருச்சு, வெறி ஒட்டு ரகங்களும் வந்துருக்கு, பொறுக்கு ரகங்களும் வந்துருச்சு. மானாவாரி பகுதிக்கு ஏற்ற ரகங்கள் பொறுக்கு ரகம் நல்லதா அல்லது இந்த மாதிரி வீரி ஊட்டு ரகம் நல்லதா நீங்கள் தான் சொல்லணும். மக்கா சோளம் மாணவரில் தான் போடுறாங்க, ஒட்டு மக்கா சோளம் தான் போடுறாங்க. பயிர் பயிர்கள் எது அதுக்கேற்ற ரகங்கள் சொல்லுங்கள்.
0: இல்லை மானாவாரி வந்து எல்லா பயிரும் ஓரளவுக்கு வரும். தானிய பயிர்கள் எடுத்திங்கன்னா மக்காச்சோளம், சோளம், கம்பு, ராகி, அது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குறுதானியங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு கேப்ப, குதிரவாளி, திணை, அது மாதிரி எல்லா பயிருமே வந்து வரும், வரகு வரும்.
1: இந்த ரகங்கள் தேர்வு பண்ணுறதோட இவ்வளோ அளவு தான் அதுக்கு சீட் ரேட் விதை அளவு இருக்கணுமா இல்லை அதிகமாக இருக்கு? பயிரை பற்றி சொல்கிறீங்க, அது விதை அளவு ரொம்ப முக்கியம் இல்லை?
0: ஆமாம்.
1: இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெல் நேரடி வந்து பண்ணுறாங்க, எல்லாம் 25 கிலோ சோ அவங்க 40 கிலோ போடுறாங்க. ஏன்னா மாணவாரி 40 கிலோ போட்டால் தான் எங்களுக்கு பயிர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த விதை அளவு தேர்வுங்கிறது தெரிஞ்சுக்கிறது அவசியம் தானே?
0: இல்லை விதை அளவுங்கிறது நம்ம வந்து சர்டிஃபைட் சீடு வாங்கி போடுறது நல்லது, சான்று பெற்ற விதைகளை வாங்குறது.
1: இந்த மானாவாரி போடும்போது பாசன பயிருக்கும் மாணவ பயிருக்கும் இந்த சீட் ரேட் விதை அளவு அதிகப்படுத்தணுமா இல்லை நீங்கள் சிபாரிசு அளவு இதே போருமானது?
0: இரவை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் மாணவரை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகம் போடலாம்,
1: அதிகம் போடணும்,
0: கொஞ்சம் அதிகம் போடலாம். அதுக்கு ரொம்ப அதிகமாக போட்டீங்கன்னா செடிகள் நிறையா வரும்.
1: இப்போது மானாவாரி விதைப்பில் விதை அளவு பற்றி சொன்னீங்க, விதையை வந்து நமக்கு ஒரு 3 நேர்த்திகள் பண்ணணும்னு சொல்கிறீங்க. விதையை கண்ணுபடுத்துறது, 120 நேர்த்தி, 5 நேர்த்தி சொல்கிறீங்க, இதை பற்றி கொஞ்சம் அழகாக சொல்லலாம்.
0: மாணவரியை பொறுத்த மட்டும் அது சீடு ஹார்டனிங் சொல்லுவோம், அதாவது விதை கடினப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன, நீ இருக்கிற சாதாரண ரகங்களை இப்போ பார்க்குறோம், அதை வந்து கடினப்படுத்தணும். அந்த அந்த கெமிக்கல் தான் வந்து அதோட ரோல் அதுதான். நீ அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நீ வரைச்சி தாங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும், அதை விதை கடினப்படுத்தி. நுண்ணுயிருங்கிறது அது வந்து பயோ ஃபர்டிலைசர், அது அவசியம்னா வளிமண்டலத்துக்கு தலை சேர்த்து வந்து கிரகச்சு கொடுக்கறதுக்கு அந்த நுண்ணுயிர் விதை நேற்று சொல்லும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோஸ்பெர்லம், அசோஃபாஸ், அது ரைசோபியம், பாஸ்போ பாக்டீரியா, அது மாதிரி எல்லாம் நுண்ணுயிரில் வரும். இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு இதே மாதிரி இந்த தலை சேர்த்து தான்.
1: அது எப்படி விதையோட கலந்து விதைக்கிற முறை ஒன்று இருக்குல்ல?
0: அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற விதையில் வந்து விதையை நேர்த்தி பண்ணுறது, விதையை அளவு எடுத்துக்கிறோம். தானிய பயிர்கள்னா அசோஃபாஸ் அது மாதிரி பண்ணுறோம், பாஸ்போ பாக்டீரியா எல்லாம் பண்ணிக்கிறோம்.
1: சிறுதானியங்களுக்கு
0: பயிர் வகைகள் வரும்போது அதுக்கு ரைசோபியம், அவ்வளோதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்து விதையெல்லாம் போட்டு இந்த நுண்ணுயிர் கலவையெல்லாம் போட்டு கலக்கிட்டு, ஆமாம், இதெல்லாம் கம்மு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அது மாதிரி சேர்த்து நம்ம
1: ஆறி அரிசி கஞ்சி,
0: ஆமாம், அதுதான் அது மாதிரி கஞ்சி, அதுக்கெல்லாம் சேர்த்துட்டோம்னா சேர்த்து அது மேலே வந்து கோட்டிங் மாதிரி இருந்துக்கிட்டு.
1: இது எப்போ பண்ணணும்? விதைப்புக்கு முன்னாடி,
0: விதைப்பு விதைக்கிறதுக்கு முன்னாடி, விதைக்கு முன்னாடி பண்ணிவிட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா திரும்ப வந்து அதோட நைட்ரஜன் வந்து இதுக்கு கிரேஜ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.
1: பாஸ்போஃபேட்டே வர கலக்கு,
0: அது பாஸ்போஃபேட்டுங்கிறது அது ஒரு பாஸ்பரஸ் சத்துக்கு,
1: மனித
0: வந்து தலை சத்துக்கு இது மாதிரி.
1: அப்புறம் பூஞ்சால விதை,
0: பூஞ்சால விதைங்கிறது அது தனி, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நோய் இருக்கா அது மாதிரி வரணும். நோய் பூஞ்சால உங்களுக்கு இது இருக்கு இல்லையா, அதில் வந்து மருந்தடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி இந்த பூஞ்சால விதை நேர்த்தின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பயிருக்கும் மாறும்.
2: மானாவாரி பயிர்களுக்கான உளவியல் தொழில்நுட்பங்கள் குறித்து விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் மண்டல ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் டி ரங்கராஜன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஒரு மெல்லிசை.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் கோடையும் பாக்டீரியா வாடல் நோயும் குறித்த தகவல் கேட்கலாம். கோடை காலத்தில் சாகுபடி செய்யப்படும் கத்தரி, தக்காளி, மிளகாய், உருளைக்கிழங்கு, வெள்ளரி குடும்ப காய்கறி பயிர்களில் இந்த பாக்டீரியா வாடல் நோய் தாக்குதல் காணப்படுகிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் திடீரென வாடி இறந்து விடுவதால் விவசாயிகளுக்கு மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. சராசரியாக 30-70% வரை இந்த நோய் தாக்குதலால் மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. மண் மற்றும் பயிர் கழிவுகளில் இருக்கும் இந்த பாக்டீரியாக்கள் சாதகமான தட்பவெப்ப சூழ்நிலை அமையும் போது பல்கி பெருகி சாகுபடி பயிரில் நோய் தாக்குதலை ஏற்படுத்துகிறது. கோடை காலத்தில் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தம், சுற்றுச்சூழல், அதிக வெப்பநிலை இந்த வாடல் நோய்க்கு முக்கிய காரணமாகவும் அமைந்து விடுகிறது. மண் வெப்பநிலையில் 20-40°C அளவு உயரும் போது இந்த பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. தண்ணீர் பாய்ச்சும் போது திடீரென இந்த மண் வெப்பநிலை குறையும் சூழலில் இவை விரும்பி வாழவும் செய்கிறது. இதனால் இவை வேகமாக பெருக்கமடைந்து பயிரை தாக்க ஆரம்பிக்கிறது. ஒரே பயிரை சாகுபடி செய்வது, முந்தைய பயிர்கழிவு எச்சங்களை முழுமையாக அகற்றாமல் இருப்பது, நோய் தாக்குதலுக்கு உட்பட்ட நாற்றுகளை பயன்படுத்துவது, இவை யாவும் இந்த நோய் தாக்குதலை அதிகரிக்க செய்கிறது. மண்ணில் நீண்ட நாட்களுக்கு உறக்க நிலையில் இருக்கும் இந்த பாக்டீரியாக்கள் சாதகமான நேரத்தில் வேர்வழியாக தாவரங்களின் வாஸ்குலர் திசுக்களை சென்றடைவதால் போதிய தண்ணீர் ஊட்டச்சத்துக்கள் பயிர்களுக்கு கிடைக்காமல் திடீரென செடிகள் வாடி இறந்து விடுகிறது. ஆரம்ப நிலை தாக்குதலின் போது பகல் நேரங்களில் இலைகள் சற்று வாடியிருக்கும். மாலை இரவு நேரத்தில் தற்காலிகமாக பயிர்கள் நன்றாக இருப்பது போன்று தோன்றும். நோய் தாக்குதல் தீவிரம் அடையும் போது திடீரென பயிர்கள் வாடி இறந்து விடுகிறது. பயிர் மற்றும் இலைகள் அனைத்தும் பச்சை நிறமாகவே இருக்கும். பாதிக்கப்பட்ட பயிரின் தண்டு பகுதியை பிளந்து பார்த்தால் இந்த நிற மாற்றம் காணப்படுகிறது. வயலில் அங்கும் இங்குமாக திட்டாக காணப்படும் இது போன்ற அறிகுறிகள் நாளடைவில் பரவ ஆரம்பிக்கிறது. முறையாக கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் பயிர் இழப்பீடு ஏற்படும். ஒரே பயிரை மீண்டும் மீண்டும் சாகுபடி செய்வதை தவிர்த்து மாற்று பயிராக பயறு வகை பயிர்களை பயிரிடலாம். தரமான விதை அல்லது நாற்றுகளை தேர்வு செய்து நட வேண்டும். கோடை பருவத்திற்கென பரிந்துரைக்கப்படும் ரகங்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. அடி உரமாக நன்கு மட்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை, உயிர் உரங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு திரவங்களை பயன்படுத்தி ஊட்டமேற்றி இட வேண்டும். இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தும் போது அதிக வெப்பநிலையை தாங்கி வளர்வதுடன் பயிர்கள் நோய் எதிர்ப்பு திறனுடன் காணப்படுகிறது. பயிர்களை சுற்றி மூடாக்கு அமைத்தால் மண் அதிகம் வெப்பமடைவதை தவிர்ப்பதோடு ஈரப்பதத்தையும்

பாதுகாக்கலாம். கோடையில் முன்னெச்சரிக்கையாக 15 நாட்களுக்கு ஒரு முறை ட்ரைகோடெர்மா அல்லது பேசிலஸ் உயிரியல் திரவம் மற்றும் ஈயம் கரைசலை ஏக்கருக்கு தலா 3 லிட்டர் என்ற அளவில் தரை வழியாக கொடுக்க வேண்டும். காலை அல்லது மதிய நேரத்தை தவிர்த்து மாலை 5 மணிக்கு மேல் அல்லது இரவு நேரங்களில் பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். நோய் தாக்குதல் தென்பட்டால் பாதித்த செடிகளை வேரோடு அகற்றி எரித்திட வேண்டும். பாதித்த செடிகள் இருந்த இடம் அதனை சுற்றியுள்ள செடிகளுக்கு 10 லிட்டர் தண்ணீரில் 200 மில்லியன்

0: தாக்குதல் தென்பட்டால் பாதித்த செடிகளை வேரோடு அகற்றி எரித்திட வேண்டும். பாதித்த செடிகள் இருந்த இடம் அதனை சுற்றியுள்ள செடிகளுக்கு 10 லிட்டர் தண்ணீரில் 200 மில்லி என்ற அளவில் ட்ரைகோடெர்மா ஃபேசிலஸ் ஈயம் கரைசலுடன் 100 மில்லி ஹியூமிக் அமிலம் கலந்து வேர் மண்டலம் நனையும்படி ஊற்ற வேண்டும். வயலில் எப்போதும் மிதமான ஈரப்பதம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். தட்பவெப்ப சூழ்நிலை, பயிர், மண்ணின் தன்மைக்கு ஏற்ப உரிய இடைவெளியில் நீர் பாய்ச்ச வேண்டும். இரசாயன முறையில் கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு ஏதேனும் ஒன்றினை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் வேர் மண்டலத்தில் ஊற்ற வேண்டும்.
1: விடைபெறும் முன், அசோலாவில் புரதச்சத்து 25-35%, தாதுக்கள் 10-12% மற்றும் 7-10% அமினோ அமிலம், கார்போஹைட்ரேட்ஸ், எண்ணெய் சத்துக்கள் உள்ளன. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

அளவில் போட்டித் திறனுடன் திகழும் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வரும் நிலையில் ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை பாதுகாப்பதற்கும் வழிவகை செய்யும் என்றும் திரு விஜய் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என்று கூறியுள்ளார். நடப்பாண்டில் 14 வகையான கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதற்கு வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் குறிப்பிட்டார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும், எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 700,000 மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும், 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம் 2 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 6.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, அஷ்மிதா சாலிகா மற்றும் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தற்போது பருத்திக்கு விதிக்கப்பட்டு வரும் இறக்குமதி வரியை முற்றிலுமாக ரத்து செய்தால் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறை உலக

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்ட மதுரை தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸுடன். நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ்க. இன்னைக்கு நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில இயன்முறை மருத்துவம் குறித்த நேர்முகம் தான் கேட்க போறோம். இயன்முறை மருத்துவத்துல பக்கவாதம் குறித்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நேர்முகத்துல பங்கேற்கிறாரு இயன்முறை மருத்துவர் வி சுரேந்தர் அவர்கள். சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா இயன்முறை மருத்துவத்தோட அடிப்படை விஷயங்கள்லாம் நேயர்களுக்காக சொன்னீங்க. யார் யாருக்கெல்லாம் ஃபிசியோதெரப்பி தேவைப்படும், எந்த மாதிரி நேரங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதில் ஒரு பகுதி எடுத்துக்கலாம், அதாவது பக்கவாதம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரத்தில். பக்கவாதம் அப்படின்னா அடிப்படையில் எதனால் ஏற்படுது?
2: வாதம்னாலே பேரலைசிஸ், அதாவது மூவ்மெண்ட் இல்லாமல். பக்கவாதம்ன்றது ஒன் சைட் ஆஃப் பாடி. சில பேத்துக்கு வந்து மோனோப்ளிஜியான்னு சொல்லுவோம், ஒரு கை மட்டும் வராது. சில பேத்துக்கு ஹெமிப்ளிஜியான்னு சொல்லுவோம், ஒரு கை ஒரு கால், அது வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ வராது. சில பேத்துக்கு பேராப்ளிஜியான்னு சொல்லுவோம், ரெண்டு கால் மட்டும் வராது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. சில பேருக்கு குவாட்ரிப்ளிஜியான்னு சொல்லுவோம், அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பிரெயின் இம்பேக்ட் ஆகிடுச்சுன்னா ரெண்டு கையும் ரெண்டு காலும் வராமல் படுத்த படுக்கையாக ஆகிடுவாங்க. இந்த மாதிரி கேட்டகரிஸாக பிரிப்போம். பக்கவாதன்றது வந்து என்னென்னா, பிரெயினுக்கு வந்து ரத்த ஓட்டம் போகும். அந்த ரத்த ஓட்டம் போகிறதுல பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக இல்லாமல் அந்த பிரெயின் செல்ஸ் வந்து டெத் ஆகிரும். அப்போ டெத் ஆகிறப்ப அது பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு நம்மளோட வலது கையை ஆப்ரேட் பண்ணுற ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின் இருக்குன்னா அந்த இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் போகிறோன்னா அந்த இடம் ஃபங்க்ஷன் ஆகாது, அப்போ அந்த கை வராது, செல்ஸே இருக்க டெத் ஆயிரும். அது கொஞ்சம் தெரப்பி பண்ணி மெடிக்கேஷன் எடுத்து நம்ம வேறு மாதிரி அந்த கையை ரெடி பண்ணிடுவோம். நம்ம திரும்பி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிடுவோம். அதுதான் முக்கியமாக ஒன் சைட் ஆஃப் பாடி வந்து வராமல் போயிடுது. முடிஞ்ச வரையும் அவேர்னஸ் கொடுத்து தான் இருக்கும், இது ஸ்ட்ரோக்குன்னா எப்படி இருக்கும்னு. இப்போ நான் ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்றேன், நல்லா தான் இருக்காங்க, திரின் வாயில் வந்து உலருது, வாய் ஒரு பக்கமாக இழுக்குது, இல்லைனா வந்து கையை தூக்க முடியல, கால் நடக்கிறப்ப கொஞ்சம் காலோட குளருது, கால் வந்து பின்னுது,
1: இதெல்லாம் அதோட அறிகுறிகள்.
2: இதெல்லாம் அறிகுறிகள். இதில் திடீர்னு மயக்க வருது, அந்த மாதிரி இருக்கிறப்ப உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கிறப்ப ஃபிசியோதெரப்பி டேரெக்டாக வரணும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நியூரோ டாக்டரோ இல்லை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோ இல்லை நார்மல் ஹாஸ்பிட்டலோ எங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே போயிட்டோம்னா அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க.
1: இப்போ பக்கவாதன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கை அப்படின்னா வலது கைனா இடது கால் அப்படி மாறி மாறி இருக்குமா?
2: அப்படி இல்லையே மேடம், வலது கை வலது கால்
1: ஒரு சைடு தான்,
2: ஒன் சைடு தான் வரும் பக்கவாதம். இல்லை இடதுக்கு இடதுக்கால், அது பிரெயினில் வந்து ரைட் சைடு பிரெயினில் இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் சைடு உள்ள பாடி வந்து அஃபெக்ட் ஆகும். லெஃப்ட் சைடில் உள்ள கை, லெஃப்ட் சைடில் உள்ள கால். பிரெயினில் வந்து லெஃப்ட் சைடில் இம்பாக்ட் ஆச்சுன்னா ரைட் சைடில் வந்து பாதிப்பு வரும். அது அப்படி தான் கிராஸாக இருக்கும் பொதுவாக.
1: பக்கவாதம் வந்துச்சு, அவங்க வந்து மெடிசன் பார்த்து இது பண்ணிடுறாங்க, அவங்க படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருப்பாங்க, அவங்கள அவங்க வேலையவே செய்ய வைக்கணும், அதுக்கு ஃபிசியோதெரப்பி எப்படி ஹெல்ப் பண்ணுது?
2: ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பேரலைஸ் ஆகி படுத்துருவாங்க, மசில் பவர்லாம் ரொம்ப ஜீரோவில் இருக்கும். மசில் பவர்ன்றது 5 பாயிண்டில் இருக்கணும், ஜீரோவில் இருக்கும், அவனோட அசைவே இருக்காது, சின்ன கொஞ்சம் கூட அவன் மூமெண்ட்டே இருக்காது. அப்போ நம்ம ஃபிசியோதெரப்பி ரெகுலராக கொடுக்க பிரெயினில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செல்ஸ் எல்லாம் டெத் ஆகிரும்னு சொல்லி, அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்ஸ் வந்து ட்ரெயின் ஆகும். நம்ம இங்கேருந்து ஃபிசியோதெரப்பி பண்ண பிரெயினில் வந்து செல்ஸ் வந்து ட்ரெயின் ஆகும். ட்ரெயின் ஆகிறப்ப இங்கே மூமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும், மசில் பவர் 1, 2, 3, 4 வரும். 4, 5 வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட மூமெண்ட்லாம் நல்லா பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலான மூமெண்ட்டை என்கரேஜ் பண்ணுவோம், அப்புறம் சிட்டிங் என்கரேஜ் பண்ணுவோம், அப்புறம் ஓரளவுக்கு யார் சப்போர்ட் இல்லாமல் சிட்டிங் ஆகிட்டாங்க, கிட்டத்தட்ட குழந்தை மாதிரி தான், குழந்தை பிறந்தோன்னே எப்படி 3 மாதத்தில் உட்காருது, 6 மாதத்தில் நடக்குது, அந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா சில பேருக்கு 3, 4, 5 நாள்லாம் சரியாயிடுவாங்க, சிலர் 1 மந்த், 2 மந்த், 6 மந்த்ஸ்லாம் ஆகும். அது அவங்க பிரெயினில் ஏற்பட்ட இம்பாக்டை பொறுத்து. மூமெண்ட்ஸ் கொடுத்து சில டெக்னிக்ஸ்லாம் பண்ணி அவங்க மூமெண்ட்டை கொண்டு வருவோம், சிட்டிங் கொண்டு வருவோம், அப்புறம் ஸ்டாண்டிங் கொண்டு வருவோம், அப்புறம் நடக்கிறதுக்கு கெயிட் ட்ரைனிங்னு சொல்லுவோம், நடக்கிறதுக்கு பயிற்சிகள் கொடுப்போம், நடக்க வச்சு அப்புறமா அவங்களோட என்ன ஆக்குபேஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு அதை ரெடி பண்ணுவோம். நம்ம பொதுவாகவே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிரைவராக இருக்காங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு டிரைவருக்கு ஃபிட்டானு சொல்லி செக் பண்ணுவோம், அதுக்கு நான் டாக்டர்ஸ் ஒப்பீனியன்லாம் வாங்கணும், வாங்கிட்டு அவங்களோட ஆக்குபேஷன் எப்படி இருக்குமோ, அதுக்கு என்னென்ன மசில்ஸ்லாம் தேவைப்படுமோ, எப்படி அவங்க இருக்கணுமோ அதுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் நம்ம. அது வந்து ஃபிசியோதெரப்பி இருக்குது, சில பேருக்கு ஸ்பீச் கொஞ்சம் பாதிப்பாகும், அதுக்கு ஸ்பீச் தெரப்பின்னு சொல்லி தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சில பேர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஆக்குபேஷன் தெரப்பின்னு தனியாக இருக்குது.
1: இந்த அளவுக்கு மக்கள் ரெக்கவரி ஆகி பக்கவாதத்திலிருந்து வர முடியுமா?
2: கண்டிப்பாக மேடம், அவங்க உரிய நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடணும். மொதல் விஷயம் அதுதான், அதான் கோல்டன் டைம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி முடியாமனோடனே ஒரு 3 hours 2 hours வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு ரீச் பண்ணி சில இன்ஜெக்ஷன் மெடிசன்ஸ்லாம் எடுத்துட்டாங்கன்னா வேகமாக குயிக்காக ரெக்கவரி ஆயிடுவாங்க. 100% ரெக்கவரி ஆகலைனாலுமே ஒரு 90-95% ரெக்கவரி ஆயிடுவாங்க. அவங்களோட வேலைகளை அவங்களே பார்த்து இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் ஷுவராக. ஆனால் சில பேர் வந்து பக்கவாதம்னே தெரியாமல் கிராமங்கள்லாம் பொதுவாக இருப்பாங்க, மக்கள் அவங்களாம் அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து ஏன் விட்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, முடியாமல் ஆயிட்டாங்க படுத்துட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் உடனே மருத்துவர் அணுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்.
1: இப்போ ப்ரெஷர் தான் இதோட அதிகமான ஒரு அழுத்தத்துக்கு காரணம் அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயம் தான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ப்ரெஷர் வராமல் நம்மள நாமே வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸான ஒரு மூமெண்ட்டெல்லாம் நம்ம எப்படி வச்சுக்கிறது?
2: ப்ரெஷர் வர்றது காரணம் முதல் ஸ்ட்ரெஸ் தான், ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்கு, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை வந்து ரொம்ப பேர்டன் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது, வெளியாட்டி சொல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது. ஸ்ட்ரெஸ் வந்து தான் பிபியை கொண்டு வரும். பிபி கொண்டு வந்துருச்சுன்னா வந்து

0: அடுத்த அடுத்தபடியான பிளட் கிளாட்டோ, பிளட்டு ஹேமரஜிக் ஸ்ட்ரோக்கோ, இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கோ வந்துச்சுன்னா தான் பக்கவாதம் வரும். அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட ஷேர் பண்ணணும் நம்மகிட்ட இருக்க பிரச்சனையை. இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால பிரச்சனை சரியாக போகுதுங்க கேட்டால் கிடையாது கண்டிப்பாக. அதனால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிடணும், வாக்கிங் பண்ணணும், அன்றாட வேலைகளை கரெக்டாக பண்ணிடணும். அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் பிபி இல்லாமல் இருக்கும். பிபி இல்லாமல் இருந்தால் ஸ்ட்ரோக்கிலேருந்து நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம். பிபி வரதுக்காரம் ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளோட டயட் ஒன்று. மட்டன் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. சிக்கன் சாப்பிடக்கூடாது, மட்டன் தான் சாப்பிட்றதுனால கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. அதனாலே கிராமங்களில் வந்து நிறையாத்துக்கு ஸ்ட்ரோக் வருது. மட்டனில் வந்து நிறையா ஃபேட் இருக்குது, கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது. அதனால் மட்டன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டாலுமே அதுக்கேற்ற பாடியில் மூவ்மெண்ட் இருக்கணும். இப்போ வயசான தாத்தா இருக்கார், 60 வயசு தாத்தா இருப்பார், அவருக்கு மட்டன் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கொடுப்பாங்க. அவருக்கு வந்து ஆல்ரெடி ஓல்டேஜ் ஆகி மூவ்மெண்ட் இல்லாமல் இருப்பார். அவர் மட்டன் சாப்பிட்டு திரும்பி ஸ்ட்ரோக் ஆயிரும். அப்புறம் அப்படியே கொஞ்சமாக அவர் படுத்த படுக்கி ஆயிடுவார். அதுதான் முக்கியமான காரணம். அதனால் வந்து நான்வெஜ்ஜை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்லாம் எடுத்துக்கணும் முக்கியமாக. அதனால சரிவிகிதா உணவாக எடுக்கணும். அதிகமாக நான்வெஜ் எடுக்கக்கூடாது, ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்லாம் குறைச்சிக்கணும், ஸ்ட்ரீட் ஃபுட்டை குறைச்சிக்கணும், ஆயிலஸை குறைச்சிக்கணும். எக்லாம் ரொம்ப நல்லது, அதாவது டெய்லியுமே சாப்பிடலாம். அதெல்லாம் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி பிபிலையும் தப்பிக்கலாம். டயட்டும் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் காரணம் முக்கியமான பிபி காரணத்துக்கு.
1: இப்போது ஃபிசியோதெரப்பி நீங்கள் இந்த மாதிரி பக்கவாத பேஷண்ட்டை கொடுக்கும்போது அவங்க வந்து அது எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க?
0: ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவங்களோட மைண்ட் செட் மாறிடும். சில பேர் ஸ்ட்ரோக்கு அப்புறம் வந்து குழந்தை மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒத்துழைக்கவே மாட்டாங்க, கோவப்படுவாங்க. சில பேர் வந்து சரியாகணும்னு சொல்லி ஒரு மோட்டோவோட நல்லா வெறித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். எப்படி இருந்தாலுமே நம்ம அவங்களை சரி பண்ணி தான் ஆகணும். நம்மளோட கோல் அதுதான். அவங்களுக்கு ஏற்றாப்பில் மாறி சில வந்து குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நம்ம காமெடியாக பேசி கொஞ்சம் குழந்தைத்தனமாக பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வைப்போம். சில பேர் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க என்னையெல்லாம் சில பேஷண்ட் அடிக்க கூட செஞ்சுருக்காங்க, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து அவங்க ஒரு பேஷண்ட்டு. அதனால் அவங்க சில வீட்லேயுமே அந்த பேஷண்ட்டோட அட்டண்டருமே பொறுமையாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க,
1: சலிப்பாயிடுவாங்க.
0: அதெல்லாம் அவங்க இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு ஒரு குழந்தை மாதிரி, அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ன்றவங்க மற்ற வியாதி கூட வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்ட்ரோக் வந்துட்டோம்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி. அவங்களுக்கு பொறுமையாக நம்ம எல்லாமே பண்ணி தான் நம்ம அவங்களை சரி பண்ணணும் கண்டிப்பாக.
1: இப்போது அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்களே டாக்டர், எனி டைம் அவங்க வந்து ஒரு அத்தரை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதிலிருந்து வெளியேறதுக்கு தான் இப்போ ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது. அப்படி ஃபிசியோதெரப்பி வந்து முடித்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக் அவசியமா?
0: இல்லை மேம், கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி இன்டென்சிவாக ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து மொதல் 3 மாதம் அல்லது 6 மாதம் நல்லா ப்ராப்பராக பண்ணாங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு டிபெண்ட் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்களோட வேலைகளை அவங்களே பார்க்குற மாதிரி மொதல் 3 மாதன்றது கோல்டன் டைம். அடுத்து ஒரு 3 மாதம் சில்வர் டைம்னு நம்ம வச்சுக்கலாம். மொதல் 6 மாதம் நல்லா இன்டென்சிவாக ஃபிசியோதெரபி பண்ணோம்னா சூப்பராக அடியாருவாங்க உறுதியாக.
1: பேஷண்ட் எல்லாம் கோவப்படுறாங்க அந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அப்போ பெயின் அவங்களுக்கு அதிகமாக இருக்குமா?
0: ஃபிசியோதெரபி பண்ணுறப்ப பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் மேம். சில ஆர்த்தோ கேசஸில் சர்ஜரி முடிச்சுட்டு ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கும், அவங்களுக்கும் பெயின் இருக்கும். ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு பெயின் வர்றதுக்கு ரொம்ப கம்மி தான், வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். பெயின்னால அவங்க கோவப்பட மாட்டாங்க, அவங்களோட நேச்சரே கோவப்படுற மாதிரி மாறிடும். சில பேருக்கு வந்து வெறுப்பு வந்துடும் வாழ்க்கை மேலே. ஏன்னா நம்மளுக்கு பக்கவாதம் வந்தனால படுத்து படுக்க ஆகிட்டோம், நம்ம இது நமக்கு சரியாக மாட்டுதே அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து கஷ்டப்படுறாங்களே, பணம் செலவழியுது அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போய் அது மூலிமா தான் கோவப்படுவாங்க. தவிர வழின்றது ரொம்ப அதிகமாக இருக்காது. அதனால் அவங்கள பார்க்குற விதமாக பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விதமாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க ரெக்கவரி கொடுத்துடலாம்.
1: பொதுவாக நீங்கள் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்க ஃபுட்டு இதையும் மாற்றுவீங்களா?
0: ஃபிசியோதெரப்பின்றது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்க எப்படிலாம் இருக்கணும், என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றது ஃபுல்லாமே நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்துருவோம். ஏன்னா வந்து திரும்பி அந்த பெயின் சஃபர் ஆகக்கூடாது. ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பிரச்சனைக்காக வராங்கன்னா திரும்பி அந்த பிரச்சனைக்காக அவங்க வரக்கூடாது. அதுக்காக அவங்களுக்கு வந்து டயட்னாலும் சரி, அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாலும் சரி, அவங்க எப்படி இருக்கணுன்றதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்காது. ஆனால் ஃபிசியோதெரபிஸ்ட் கிளினிக் போனோம்னா நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கும். பேஷண்ட்டாக வரவங்க ஃப்ரெண்டாக மாறி போவாங்க, அப்படி தான் நிறையா இருக்கும். அதனால் நம்ம எல்லா விதத்துலையும் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து நம்ம அவங்களை சப்போர்ட் பண்ணுவோம் பேஷண்ட்ஸை.
1: இந்த இயன்முறை மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒன்டே இருக்கணுமா இல்லை காலை மாலை அந்த மாதிரி பிரிப்பீங்களா?
0: இல்லை, ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்துட்டோம்னா அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு இருக்குன்ற ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறது அனலைஸ் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து 1 தடவை 2 தடவை மார்னிங் 1 தடவை ஈவினிங் 1 தடவை கொடுத்தா போதும். சில ரொம்ப முடியாதவங்களுக்கு இன்டென்சிவாக கொடுத்து நம்ம ரெக்கவரி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 8 முறை 7 முறை அப்படிலாம் பண்ணுவோம், நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். அதுக்கேற்றாப்புல நம்ம கொடுப்போம். 1 ஹவர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்றபல நம்ம ப்ரோட்டோக்கால் இருக்கும். 1 டே ஃபுல்லாக பண்ணுறோம்னா அதுக்கேற்றப்போ ப்ரோட்டோக்கால் இருக்கும். 1 நேரம் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபிசியோதெரப்பின்றது ஒரு மூமெண்ட், மூமெண்ட்ன்றது நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கும்.

0: அதை நம்ம திரும்பி திரும்பி பண்ணுறதுனால தப்பு கிடையாது.
1: இல்லை, அவங்க படுத்த படுக்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் பண்ணும்போது அந்த பெயின் வரத்தானே செய்யும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்குமா, இல்லை ஏதாவது எண்ணெய்கள் கொடுப்பீங்களா வெளிப்பூச்சு அந்த மாதிரிலாம் இருக்குமா?
0: வலி வராது. நம்ம அவங்கள எந்த ஓட வைக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து மெயின் மைல்டான ஒரு மூமெண்ட்டு, நம்ம எப்படி
1: இயக்கம்
0: இயக்கம் தான். நம்ம ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை முறை கையசிக்கிறீங்க உங்களுக்கு அறியாமல், ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ரோக்னால அசைக்க முடியாது. அதை நம்ம பண்ண போகிறோம் அவ்வளோதான். தவிர ரொம்ப பண்ண மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, கிச்சனில் ஒரு 10 தடவை நடந்துருவீங்க, ஹாலுக்கு ஒரு 5 தடவை நடந்துட்டு போயிருவீங்க, பெட்ரூமுக்கு 2 தடவை நடந்துட்டு போயிருவீங்க. அதை வந்து அவங்க ஸ்ட்ரோக்னால நடக்க முடியாமல் படுத்துருப்பாங்க. நம்ம அதை என்கரேஜ் பண்ணுறோம். அவங்க அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாங்களோ அதுதான் நம்ம கொடுக்குற முயற்சி பண்ண போகிறோம். மற்றபடி வந்து ரொம்ப ஜிம்முக்கு போய் ஒரு 50 கிலோ தூக்குற மணி ஒன்று ஒரு அக்ரெசிவான ஒரு இது இருக்காது. அதனால அவங்களுக்கு பெயினோ டயர்ட்னஸோ சோர்னஸோ இது வராது மேம்.
1: நமக்கே அறியாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தூரம் நடக்கிறோம், என்னென்ன பண்ணுறோம், எத்தனை இயக்கம் செய்கிறோம், அதெல்லாம் முடங்கி போகிற ஒரு இடமா வந்து இந்த பக்கவாத நோய் வந்துடுது. அதுலேருந்து மீண்டு வந்துடுறாங்களா, வர முடியுமா?
0: உறுதியாக வர முடியும். அவங்க நம்பிக்கையை விடாமல் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒத்துழைச்சி ஃபிசியோதெரபி கூட சேர்ந்து நல்லா ஃபிசியோதெரபி இன்டென்சிவாக பண்ணாங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்க வந்து பழைய மாதிரி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வருவாங்க. அது ஒத்துழைப்பு இல்லாதவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் வீட்டில் வந்துட்டாலே அவங்க குடும்பமே ரொம்ப கஷ்டம் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால கண்டிப்பான முறையில் அந்த பேஷண்ட்டுக்கு தான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும், அட்டண்டர்ஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். கொஞ்சம் ஒத்துழைச்சா மட்டும் போதும், அவங்களால முடிஞ்சா முடியும்.
1: எந்த தரப்பு மக்களுக்கு அதிகமாக வருது, வயதானவர்களுக்கா இளம் வயதுக்காரவங்களுக்கா?
0: முன்னாடி இருக்க காலங்கள்லாம் வயசானவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்னால யங்ஸ்டருக்கு நிறையா வருது. பார்த்த வரையும் ஒரு 15 வயசு 20 வயசு ஆட்களுக்கும் வந்திருக்கு, 30 வயசு 25 வயசு அந்த டைம் இருக்கவங்களும் வந்திருக்கு, ஏஜ்டு பீப்புள்ஸ் வந்திருக்கு. காமனாக வர்றது 40+ தான் காமனாக வர்றது. ஏன்னா அது வரையும் நம்ம உடம்பு தாங்கும். நம்ம என்ன தான் நம்ம இருகலர பாடியை வச்சாலும் 40 வயசு வரை உடம்பு தாங்கும். 40 வயசுக்கு மேலே தாங்காது, அப்புறம் தான் நம்ம உடம்புல ஒரு ஃபால்ட் ஆகுது. மேஜராக வந்து வர்றது 40+, 40-60 இருக்கவங்களுக்கு அதிகமாக வருது.
1: அப்போது பக்கவாத நோய் அப்படின்னு சொல்கிறது வந்து அது மருத்துவரோடு சேர்ந்து கண்டிப்பாக உங்களுடைய அந்த இயன்முறை மருத்துவம் ஃபிசியோதெரபி இருந்தால் அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும், கண்டிப்பாக அவங்க இயல்பாக நடக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாருக்கும் வர வேண்டாம் இந்த நோய், வந்தவங்க அதுலேருந்து எப்படி ரெக்கவரி ஆகலாம் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி. ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர், ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு தலைப்பில் நம்ம சந்திப்போம். இன்னைக்கு இயன்முறை மருத்துவத்தில் பக்கவாத நோய்க்கான இயன்முறை மருத்துவத்தோட பயன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் கீதா. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே. இனிமையான பாடல்கள் இசைக்க காத்திருக்கிறது. கடல் திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். நாம் கேட்டு ரசிப்பது மதுரத்தென்றல். அடுத்ததாக இசைக்க வரும் பாடல் நிறைவாக கல்லூரி திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். நேரம் இரவு 9:15:32 பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது வெற்றி விழா திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 9:20 இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை. மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசிப்பது மதுரத்தென்றல். இசைக்கு காத்திருக்கிறது அடுத்த பாடல், சத்யா திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்தது மதுரத்தென்றல். இனிமையான பாடல்கள் ஒலிவிழா வந்து கேட்டு ரசித்தோம். இனி வரவிருக்கிறது சென்னை அஞ்சலாக நாடகம்.

0: அப்துல் லத்தீப், ஆர் அனுசியா, சிறுமி பி ஆர்த்தி ஆகியோர். ஒளிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம்.
1: பாட்டி பாட்டி, ஸ்கூலுக்கு நான் ரெடி ஆயிட்டேன்.
0: அவதான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றல்ல, என்ன அங்க பண்ணிட்டு இருக்க?

0: பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னு பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்புறம் தான் கொட்டிக்கிட்டுமே.
1: சரிமா, கீதா கண்ணு வாமா ஸ்கூலுக்கு போலாம்.
2: ஏன் பாட்டி, சாப்பிடலையா?
1: இல்லம்மா, எனக்கு பசி எல்லாம் போயிடுச்சு.
2: பாட்டி, உங்கள் வயசாயிடுச்சுல, ஸ்கூல் பேக்க நான் தூக்கிக்கிறேன், குடுங்க.
1: இல்ல கீதாமா, இது எனக்கு ஒரு சுகமான சுமை, வாமா போலாம்.
0: அப்பா, இப்பவாது போய் சேர்ந்தாங்களே.
3: கல்யாணி!
0: என்னங்க?
3: ஆமா, எங்க அம்மா ரெண்டு இட்லி கூட முழுசா சாப்பிடல, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுத்துற?
0: ஓ, அதுக்காகத்தான் முகத்தை பொங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? காலையில இப்படி கொட்டிக்கிட்டா தரித்திரம்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்தாச்சு.
3: என்னது?
0: உங்க தம்பி வீடும் பக்கத்துல தானே இருக்கு. உங்களுக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி உங்க தம்பிக்கும் அம்மா மேல அக்கறை இருக்கணுமா இல்லையா, அது ஏங்க உங்களுக்கு தெரியல?
3: எனக்கு மாச சம்பளம் 5000 ரூபாய், அதுல பாதி கூட என் தம்பி வாங்கல. அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற வசதி அவனுக்கு இல்ல. கல்யாணி,
0: கீதாவோ பாட்டி மேல உயிரியே வச்சிருக்கா, இத நாமே வளர விட்டுற கூடாது.
3: என்னது என்ன கல்யாணி, நீயே பேசிக்கிற?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா நம்ம வீட்டுல 6 மாசம், உங்க தம்பி வீட்டுல 6 மாசம் இருந்தே ஆகணும்.
3: கல்யாணி,
0: ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? தாயை காப்பாத்துற பொறுப்பு உங்க தம்பிக்கும் இருக்கட்டும்னு தான் சொல்றேன். இதுல என்னங்க தப்பு?
3: கல்யாணி,
0: இதுக்கு ஏன் இப்படி கோபப்படுறீங்க?
3: அவங்க மனசு புண்படும்படியா நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டுமா, நம்ம குடும்பத்துக்காக அவங்க உழைச்ச உழைப்ப அப்பப்பா இவ்வளவு சீக்கிரத்துல உன்னால எப்படி கல்யாணியும் மறக்க முடிஞ்சது? உன்னோட இந்த முடிவு எனக்கு பிடிக்கவே இல்லை.
0: உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். இங்க பாருங்க, நாளைக்கு முதல் தேதி, நாளையில இருந்து உங்க அம்மா உங்க தம்பி வீட்டுக்கு போய்தான் ஆகணும்.
3: அதனால வர்றத நீ மட்டும் இல்ல கல்யாணி, நாம எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கத்தான் போறோம்.
0: பாப்பா அதையும் தான்.
4: வாமா வா. மலதி, யார் வந்திருக்கா பாரு? அம்மா வந்திருக்காங்க.
5: என்னம்மா,
4: ஓ ஆசை பேத்தி கீதாவை விட்டுட்டு திடுதிப்புன்னு புறப்பட்டு வந்துட்ட? என்ன விஷயம் அம்மா, ஏன் இப்ப அழுற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அம்மா,

0: தாங்கிக்க முடியும் சிவா, ஆனா பேத்தி கீதாவை புரிஞ்சு என்னால இருக்க முடியலையப்பா. அவனால என்ன புரிஞ்சு இருக்க முடியாது.
1: இந்த வயசான காலத்துல நீங்க நிம்மதியா இருக்கணும். 6 மாசம் என்ன, உங்க ஆயுசு பூராவும் நீங்க எங்க வீட்லயே இருக்கலாம். இது உங்க புள்ள வீடு அத்த.
0: மாலதி, உன் நல்ல குணம் எனக்கு தெரியுமா. எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நீங்க தாண்டிக்க மாட்டீங்க. ஆனா
2: என்னம்மா,
0: உன் அண்ணன் என்ன சின்ன பிள்ளை மாதிரி இருக்கானேடா. நம்ம குடும்ப மானம் மரியாதை 4 சுபத்துக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் என் மேல பாசமா இருக்கிறது கல்யாணிக்கு பிடிக்கலையப்பா. அந்த பாசத்தை வேறோட கிள்ளி எறியுறதுன்னு நினைக்கிறா கல்யாணி.
2: அப்படியா?
0: ஆமாண்டா, பேத்தி கீதாவுக்கு நான் ஊட்டி விட்டாதான் திருப்தியா சாப்பிடுவா. நான் என்னடா பண்ணுவேன் சிவா?
2: அம்மா, வயசான காலத்துல நீ நிம்மதியா இருக்கணும். எந்த பிரச்சனைய பத்தி நீ கவலைப்படவே கூடாது. ஏன்னா அது உன் உடம்ப பாதிக்கும். கால வித்தியாசத்துல வண்டி ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும்.
1: இங்க 6 மாசம் அங்க 6 மாசங்கிற பிரச்சனையே வேண்டாம். நீங்க கடைசி வரைக்கும் எங்களோடய இங்கேயே இருந்துடுங்க அத்தை. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க?
2: ஆமாம்மா, மாலதி சொன்ன மாதிரி நீ என்கிட்டயே இருந்துரு. அம்மாவோட அருமை அறியாதவன் யார் அருமையையும் அறிய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது.
1: ஆமா அத்தை, வாங்க சாப்பிட போலாம்.
3: பாட்டி பெருசா போயிடுச்சா? நானும் 2 நாளா கவனிச்சுக்கிட்டே வர்றேன். பாட்டி

0: என்ன வாங்குற? அடி வாங்காம சாப்பிடுறியா இல்லையா? இல்ல ஓன உரிச்சு எடுத்துருவேன், ஜாக்கிரதையா. ஏண்டி உனக்கு அவ்வளவு திமிரா? உனக்கு
1: என்ன ஆச்சு?
0: நீங்க பேசாம இருங்க.
1: கீதா கண்ணு, நீ வெளியே போய் விளையாடுமா? கல்யாணி, என்ன இருந்தாலும் நீ குழந்தைய அடிச்சது தப்புதான்.
0: இப்பவே இவ்வளவு பிடிவாதமா இருந்தால்னா பின்னால அவதிப்பட வேண்டியது நம்மதான். பாட்டி ஊட்டி விடணும். இவன சின்ன பிள்ளையா, 8 வயசு ஆக போது.
1: பிறந்ததுல இருந்து பாட்டி தான் குளிப்பாட்டுனா, சோறு ஊட்டுனா, பள்ளிக்கூடத்துக்கு அரைச்சிட்டு போனா. கல்யாணி, எங்க அம்மா சோத்த மட்டும் ஊட்டல கல்யாணி, பாசத்தையும் சேர்த்து ஊட்டி இருக்காங்க.
0: அதுக்காக பெத்த அம்மாவையும் மதிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா?
1: கல்யாணி, மதிக்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு.
0: ஏது அது, நீ இங்க பேசுறத பார்த்தா இவளுக்கு நீங்களே சொல்லி குடிப்பீங்க போல இருக்க.
2: அப்பாப்பா, சித்தப்பா வந்துட்டாங்க.
1: சிவா வாடா, வா சிவா. அம்மா நல்லா இருக்காங்களா?
3: நல்லா இருக்காங்க அண்ணா.
2: ஏன் சித்தப்பா பாட்டி அழைச்சிட்டல்ல?
3: கீதா, சாட்டர்டே சண்டே லீவு தானே?
2: ஆமா சித்தப்பா.
3: உன்னை அழைச்சிக்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன். பாட்டியும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க.
2: சரி, நான் சித்தப்பா கூட போய் பாட்டிய பார்த்துட்டு வந்துடுறேன். டேடி,
0: இதனால என்ன வந்தாலும் சரி, கீதாவை நாம அனுப்பவே கூடாது.
3: என்ன நீ யோசிக்கிறீங்க? 2 நாள் கீதா தான் என் வீட்டுல இருக்கட்டுமே.
0: ஆமாமா, இங்கேயே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறா. பாட்டிய பாத்துட்டானா கேட்கவே வேண்டியதில்ல. அதுவும் இல்லாம அடுத்த வாரம் தான் அவளுக்கு எக்ஸாம் வருது, அவ இங்கே இருந்துட்டு போட்டான்.
1: கல்யாணி, கீதா புத்திசாலி பொண்ணு, அவளுக்கு நீ ஒண்ணும் பாடம் சொல்லி தர தேவையில்லை.
0: அப்பா, அவளை பத்தி நான் கவலைப்பட வேணாம்னு சொல்றீங்களா?
1: உன்னை யார் கவலைப்பட வேணாம்னு சொல்றா? சித்தப்பாக்காரன் ஆசையா அழைச்சிட்டு போக வந்திருக்கான், கீதாவும் பாட்டிய பாக்கணும்னு ஆசைப்படுறா, போகட்டுமே.
0: ஆமாமா, உங்க அம்மா கொடுத்த செல்லத்தினாலதான் இவன் இப்படி பிடிவாத கறி ஆயிட்டா. நான் கண்டிஷனா சொல்றேன், கீதாவை நான் அனுப்பவே முடியாது.
1: கல்யாணி, சொந்தங்களை முறிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? எங்க அம்மா உழைச்ச உழப்ப மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறியே, உனக்கே இது நல்லா இருக்கா?
0: என்ன சொல்றீங்க நீங்க?
1: கல்யாணி, நன்றி காட்டுறது ஒரு வகை மரியாதை. அந்த மரியாதை தான் நம்மள மனுஷனாக்கும்னு சொல்றேன்.
0: அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க, இதுக்கு ஏன் நாம நன்றி சொல்லணும்? என் பொண்ணு, என் புருஷன், இதுதான் எனக்கு முக்கியம். மத்தவங்களை பத்தி எனக்கு ஒன்னும் கவலையே இல்ல.
3: அப்ப சரி, நான் வர்றேண்ணா. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், எங்க வீட்டுல 6 மாசம், உங்க வீட்டுல 6 மாசம்னு முடிவு பண்ணி அம்மாவை அனுப்பி வச்சிருக்கீங்க. அம்மா கடைசி வரைக்கும் என் கிட்ட தான் இருக்க போறாங்க. அப்ப நான்
2: வர்றேண்ணா.
0: இப்ப வாய மூட போறியா இல்லையா?
2: மாட்டேன்னா பாட்டிய பாக்கணும்.
0: என்னடி பாட்டி, பாட்டி பெரிய
1: பக்கத்து வீட்டுக்காரங்க சிரிக்க போறாங்க.
3: அக்கம் பக்கத்துக்காரவங்க சிரிப்பாங்கங்கிற பயத்தினால நீங்க கோழை ஆயிட்டீங்கன்னா.
1: சிவா,
3: கோழை ஆயிட்டீங்க.
0: இது எங்க குடும்ப பிரச்சனை.
1: அவனுக்கு இதுல தலையிட உரிமை இருக்குன்னு சொல்றேன்.
0: இல்ல இல்லன்னு தான் நான் சொல்றேன்.
3: அண்ணி, தான் ஆடாவிட்டாலும் தான் சதை ஆடுங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க கதவை அடைச்சீங்கன்னா கடவுள் ஜன்னலை திறந்துடுவார். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான்
2: வர்றேண்ணா.
1: கீதா அடாத, நானே உன்னை உன் பாட்டி கிட்ட அழைச்சிட்டு
0: போறேண்ணா.
1: என் தம்பி வராதவன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு காப்பி கூட கொடுக்காம ஏன் கல்யாணி இப்படி பஞ்சனையா நடந்துக்கிற?
0: இங்க பாருங்க, நான் உன்ன யார் வீட்டுக்கும் போய் ஒரு வாய் தண்ணி கூட குடிச்சது கிடையாது.
1: உங்க அப்பா பணக்காரரு, அந்த திமிர் உன்னை இப்படி பேச வைக்குது.
0: என்ன சொன்னீங்க
1: கல்யாணி? நாக்க பொறுத்து தான் நன்மையும் தீமையும் அமையும், அத மறந்துடாதேன்னு சொன்னேன். கீதா கண்ணு, வாமா நாம போலாம்.
4: குழந்தைகளா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்த நீங்க குறும்புத்தனம் பண்ணக்கூடாது. ஏய் ரீட்டா, அங்க என்ன குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் ஹோம்வொர்க், நோட் புக்ஸ் எல்லாம் டேபிள்ல வச்சிட்டீங்களா?
2: ஏண்டி
4: கீதா, நோட்டு மட்டும் வச்சிருக்க, நீ ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? ஏன் பேசாம இருக்க? வர வர படிப்புல நீ ரொம்ப டல்லா இருக்க. அது சரி, உங்க அம்மாவை என்ன வந்து பார்க்க சொன்ன.

0: அம்மா கிட்ட சொன்னியா?
1: எஸ் மிஸ், அம்மா வருவாங்க மிஸ். அதோ அம்மா வந்துட்டாங்களே.
0: வணக்கம் டீச்சர்.
2: ஓ, இப்பதான் உங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரீங்களா?
0: சொல்லுங்க மிஸ்.
2: கீதா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, எப்போதும் எப்பவும் அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா. ஆனா இப்ப வர வர ரொம்ப வீக்கா இருக்கா.
0: உண்மைதான் டீச்சர், இந்த மாச பரீட்சையில கூட ரொம்ப லோவா மார்க்ஸ் வாங்கியிருக்கா.
2: நல்லா படிச்சுட்டு இருந்தவ ஏன் இப்படி ஆயிட்டா? கிளாஸ்ல எப்போதும் கலகலப்பா இருப்பா, கொஞ்ச நாளா டல்லா இருக்கா. நீங்க அவளை கொஞ்சம் கவனிக்கணும். இதை சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவளுக்கு குறை என்னங்கறத கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணணும். அலட்சியமா இருந்துடாதீங்க.
0: நல்லது டீச்சர், நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா?
2: சரிங்கம்மா.

0: அம்மா, ஏமா சரியா சாப்பிட மாட்டேங்கிற? அண்ணங்கிட்ட இருந்து வந்த பிறகு ரொம்ப தான் இழைச்சு போயிட்டேன்.
1: என்னங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் பெரிய பிள்ளைய பத்தியும் கீதா பத்தியுமே கவலைப்பட்டு இருக்காங்க போல இருக்கு.
0: இதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அண்ணங்கிட்ட இருக்கிறப்ப என்ன பத்தி கவலைப்படுவ, இங்க வந்த பிறகு அண்ணன் குடும்பத்தை பத்தி கவலைப்படுற. எனக்கு இது புரியுதுமா, ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு.
2: சிவா சிவா, நீயும் கோபியும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரிப்பா. சின்ன வயசுலயே கோபி மத்த பிள்ளைங்க கிட்ட பம்பு சண்டைக்கு போக மாட்டான், அவனாவே பிடிச்சுக்கிட்டான். இன்னும் சொல்ல போனா யாரோட உதவியும் இல்லாம ஒரு நல்ல வேலையையும் தேடிக்கிட்டான். அடுத்தவங்களுக்கு தன்னால கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவனுக்கு நேர் மாறா மனைவி வந்து வாய்ச்சிருக்காளே, அத நினைச்சுதான் தான் மனசுக்குள்ள தினம் அழுதுகிட்டு இருக்கேன்.
0: அதுக்காக கவலைப்பட்டு என்னம்மா ஆக போகுது? அது உடம்பத்தான் பாதிக்கும்.
3: அம்மா அம்மா, எப்படி பாதிக்கீங்க?
2: கோபி, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியாப்பா?
3: நான் நல்லா இருக்கேப்பா.
2: என்ன கோபி, ஏன் கண் கலங்குற?
0: என்னண்ணா சின்ன பிள்ளை மாதிரி?
3: ஒண்ணுமில்லடா சிவா, ஒண்ணுமில்லை. பிள்ளை வருத்தம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அம்மா என் வீட்டுல இருந்தவருக்கு நான் நிம்மதியா இருந்தேன். இப்போ அந்த நிம்மதி எனக்கு இல்லாம போச்சுடா. கீதாவுக்கும் அந்த நிம்மதி இல்லடா. கீதா சதா பாட்டி நினைப்பாவே இருக்கா. படிப்பிலையும் டெல் ஆயிட்டா. ஸ்கூல் டீச்சர் கூட கல்யாணிய கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் கல்யாணி மனசு மாறலடா.
1: டிஃபன் கொஞ்சம் சாப்பிடுங்க. அத்தை இங்க வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியும் கீதாவை பத்தியும் கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கும் ஒரு முடிவு உண்டு, தைரியமா இருங்க.
3: நீ சிவா, மனைவி அமையறது ஆண்டவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்கடா. மாலதி மாலதி பாரு, எவ்வளவு பிரியமா டிஃபனை கொடுத்து உபசரிக்கிறா. நீ சிவா, இந்த பண்பாடு கல்யாணி கிட்ட அறவே இல்லாம போச்சுடா. அப்படியே யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டா வேண்டா வெறுப்பா நடக்கிறா. நான் என்னடா செய்யறது, நான் என்னம்மா செய்யறது?
2: கோபி, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றது இல்லப்பா. அவன் வளர்க்கப்பட்ட முறை அப்படி. அது சரி கோபி, நீ வரும்போதே கீதாவே அழைச்சிட்டு வர்றது இல்லையா?
3: வந்திருக்கலாம் தான்பா, ஆனா நான் இப்போ நேர ஆபீஸ்ல இருந்து வர்றேம்மா.
0: ஏன்னா நீங்க இங்க வர்றது கூட அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்ல?
3: உண்மைதான் சிவா, உண்மைதான். எல்லாத்துக்கும் தப்பு அர்த்தம் கண்டுபிடிக்கிறவ ஓ அண்ணி. அதனாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன் சிவா. சிவா
0: அண்ணா,
3: இந்த இத வச்சுக்கப்பா.
0: என்னண்ணா இது? என்ன
3: சிவா, இதுல 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கப்பா.
0: ஏன்னா அம்மா என்கிட்ட இருக்கிறதுனால பணம் கொடுக்குறீங்களா?
3: அப்ப அப்படி இல்லை சிவா, அப்படி இல்லை. உனக்கும் குறைஞ்ச வருமானம் தானே
2: கோபி? இது உன் மனைவிக்கு தெரியுமா?
3: இது என்னோட சொந்த பிரச்சனைமா, அவளுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அம்மா உடம்ப கவனமா பாத்துக்கிங்கம்மா. சரி, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுமா? அம்மா
2: போயிட்டு வாப்பா. கோபி, கீதாவை ஒரு தடவை என் கண்ணுல காட்டுடா.
3: அதுக்குன்னு ஒரு நேரம் நிச்சயம் வருமா, கவலைப்படாதம்மா. டேய் சிவா, நான் வரேன்டா.
2: எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் படுத்துக்கிறேன்.
0: போய் படுத்துக்கம்மா.

0: பாட்டிய பார்க்க வந்தியாமா? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா? அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்கலன்னா உனக்கும் இந்த பாட்டியை பிடிக்கலையாமா? கீதா புரட்டியா? காரு வருதுமா? பார்த்து போ, காரு காரு. ஐயோ கீதா, கார்ல அடிபட்டுட்டியே, நான் என்னமா பண்ணுவேன்? கீதா கீதா.
1: அம்மா என்னது, பாதி தூக்கத்துல இருந்து உட்கார்ந்து இருக்க, கனவு ஏதும் கண்டியா?
2: அத்தை என்னாச்சு, ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது?
0: சிவா, கீதா கார்ல அடிபட்ட மாதிரி கனவு கண்டேன்டா, என் மனசு பதறுதே. சிவா
1: அம்மா,
0: இப்பவே கீதாவை பாக்கணும் போல இருக்குடா.
1: இங்க பாருமா, சதா நீ கீதாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது கனவா வந்திருக்கு. வேற ஒண்ணு பயப்படாதம்மா.
0: நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேக்கலடா சிவா, ஒரு தடவையாவது கீதா முகத்தை பாக்கணும்.
2: சரி அத்த, இப்ப நீங்க கவலைப்படாம படுங்க, நானே கீதாவை போய் கூட்டிட்டு வரேன்.
1: மாலதி, நீ அண்ணி வீட்டுக்கு போக வேணாம், பள்ளிக்கூடத்துக்கு போய் அம்மாவுக்கு கீதாவை காட்டிட்டு வா.
2: சரிங்க.

0: அத்தை அங்க பாருங்க, கீதா வரா.
1: கீதா, கீதா.
2: பாட்டி, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல பாட்டி. பாட்டி, இப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்க பாட்டி. உங்க மடியில படுத்து தூங்கணுமோல இருக்கு பாட்டி.
1: கீதா, என் கண்ணு உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அதான் உன்னை தேடி பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டேன். நல்லா சாப்பிடு, அம்மா பேச்ச கேட்டு புத்திசாலியா நடந்துக்கம்மா. நான் இன்னும் எத்தனை நாளைக்குமா இருக்க போறேன்?
0: கீதா, இங்க வாடிங்க.
2: வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்கம்மா.
0: எதுக்குடி அழைச்சிட்டு வரனா? இந்த பாட்டி தொலைஞ்சாதான் எனக்கும் நிம்மதி, உனக்கும் நிம்மதி.
2: என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு பாட்டி தான் தெய்வம்.
0: என்ன சொன்ன? எத்து வளர்த்தவள உனக்கு தெய்வமா தெரியலையா? இனிமே இப்படி சொல்லுவியாடி.
2: ஐயோ அம்மா, அடிக்கறீம்மா, வளைக்கறீம்மா.
0: அக்கா, ஏன் இப்படி சின்ன பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்க? அத்தை கீதாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் தான் அத்தைய அழைச்சிட்டு வந்தேன். மாலதி, இது வரைக்கும் நீ என் குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்த, இப்ப நீயே சேர்ந்துகிட்டியா?
3: கீதா, நீ அழாதம்மா. அக்கா, நீங்க இவ்வளவு சின்ன மனசா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அன்பு அரக்க கூட தண்ணீர்ல கரைச்சிடுது, பாசம் கல்ல கூட எரிச்சு சாம்பலாக்கிடுது. கீதா தன்னோட பாட்டி மேல வச்சிருக்கிற பாசத்தை யாராலையும் அழிச்சிட முடியாது.
0: அப்படியா? பாப்போம் அதையும் தான்.
1: கல்யாணி, உன் புருஷன பெத்தவனா? அவன் பெத்த பிள்ளைய நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றியே, இது நியாயமா? உனக்கு நான் என்ன துரோகமா செஞ்சேன்?
0: பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட பாசமா தான் இருக்கும், அதை நாசமாக்க பாக்குறீங்க நீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியாது. என் கிட்ட இருந்து என் மகளை பிரிக்க பாக்குறீங்க. இப்ப நான் சொல்றதுதான், இனிமே நீங்க அவளை சந்திக்க கூடாது. ஏகிதா, என்ன பாட்டிய புடிச்சிட்டே நிக்கிற? வாடி இங்க.
2: மாட்டேன், நான் பாட்டிய வீட்டு வர மாட்டேன்.
0: வர மாட்டியா? உனக்கு என்னடி அவ்வளவு நெஞ்ச அழுத்தம்?
2: ஐயோ அம்மா, அடிக்கறீம்மா, வலிக்குது.
1: கீதா, கீதா.
3: அத்தை, இன்னும் இங்க நின்னு என்ன ஆக போகுது? வாங்க வீட்டுக்கு போகலாம்.
2: பாட்டி, பாட்டி.

0: ஹலோ, நான் கோபி பேசுறேன்.
1: என்னது
0: இப்ப கீதா எப்படி இருக்கா? நம்ம ஃபேமிலி டாக்டர் ரகுவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா?
1: ஃபோன் பண்ணிட்டங்க, அவரும் உடனே வரதா தான் சொல்லிருக்காரு. எங்க பயமா இருக்குங்க, பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரமா வாங்க.
0: இதோ இதோ கல்யாணி, நான் உடனே வரேன்.
2: கீதா இப்ப எப்படி இருக்க?
3: வாங்க டாக்டர், வந்து உள்ள வந்து பாருங்க டாக்டர். கீதாவ
0: டாக்டர், பாட்டி பாட்டின்னு இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கா டாக்டர்.
2: அப்போ பாட்டி இங்க இல்லையா?
0: எங்க அம்மா என் தம்பி வீட்டுல இருக்காங்க டாக்டர்.
2: எங்க மூச்சு இழுத்து விடு. ஜுரமும் இல்ல மிஸ்டர் கோபி.
0: என்ன டாக்டர்?
2: கீதாவுக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கீதாவுக்கு எந்த வியாதியும்

0: இல்ல, அவளுக்கு பாட்டி பக்கத்துல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கு இப்ப இருக்கிறது மனவியாதி தான்.
1: டாக்டர்
0: என்ன யோசிக்கிறீங்க கோபி? இத வளர விட்டீங்கன்னா கடைசியில கோமா ஸ்டேஜுக்கு வந்துடும்.
1: டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர்
0: அவ மனசுல இருக்கிற குறைய போக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். நான் எழுதி கொடுக்கற மாத்திரையை வாங்கி கொடுங்க. ஏதாவது மேலும் பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்போ நான் வரேன். கோபி சீக்கிரம் பாட்டி அழைச்சிட்டு வந்துருங்க.
1: என்ன கல்யாணி யோசிக்கிற? உன் குடும்பத்துல பிறந்த ஒரே ஆண் வாரிசான உன் தம்பி கோமா ஸ்டேஜ்ல இறந்து போனத இப்போ உன் ஞாபகத்துக்கு வருதா? கல்யாணி இனி அழுது பிரயோஜனம் இல்லை. கீதா உயிரோட இருக்கிறது இல்லாதது இனிமே உன் கையில தான் இருக்கு. கல்யாணி உன் கையில தான் இருக்கு.
2: எங்க என் தம்பியை தான் பறி கொடுத்துட்டு இப்ப என் மகளையும் இழக்க நான் விரும்பலீங்க.
1: கல்யாணி பிஞ்சு மனசுல பாட்டியின் நினைவு ஆழமா பதிஞ்சு போச்சு. பாட்டி மேல அவ வச்சிருக்கிற பாசத்தை இனிமே யாராலும் மாத்தவே முடியாது.
2: என்ன மன்னிச்சுங்க, சீக்கிரமா போய் அத்தைய அழைச்சிட்டு வாங்க. அவங்க கால விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. போங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அவங்கள.
1: இத போற கல்யாணி, இத போற.

0: அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, உங்க பேத்திய பாருங்க அத்தை, பாட்டி பாட்டின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அத்தை, நீங்க தான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்.
1: கீதா கண்ணு, உன் பாட்டி வந்திருக்கேம்மா, கண்ணை திறந்து பாரு. கீதா என்ன பாருதா கண்ணு, இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். கீதா கல்யாணி என் பேசி கண்ணை திறந்து பாக்குறா.
2: ஆமாண்ட கண்ணு, இனிமே பாட்டி உன்னை விட்டு பிரியவே மாட்டாங்க.
1: உண்மைதான் கீதா, நான் இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவேன், உனக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன். கீதா கண்ணு, இந்த பாலை குடிச்சிடுமா? ஏமா அழற, இந்த கீதா குட்டி தான் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சுட்டாளே.
2: மாலதி, உன்னோட மனசையும் புண்படும்படி பேசிட்டேமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத மாலதி.
3: இல்லக்கா, நான் அன்னைக்கே அதை மறந்துட்டேன்.
4: மனசு துருப்பிடிக்காம இருக்கணும்னா நம்ம எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக பாடுபடும் பெத்தவங்களை நாம மறக்க கூடாது. அவங்களோட தியாகம் ஈடு இணையற்றது.
5: அது மட்டும் இல்லடா சிவா, பெத்தவங்களான அஸ்திவாரத்துலதான் நாம கோபுரமா உயர்ந்து நிக்கிறோம். கோபுரம் கண்களுக்கு தெரியும், ஆனா அஸ்திவாரம் கண்களுக்கு தெரியாதுடா. பெத்தவங்க கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள். என்ன கல்யாணி சொல்ற?
2: உண்மைதாங்க.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு கோபி சுராஜ், தாமரை நஞ்சன், சிவா எஸ் ஏ தர்மநாதன், கல்யாணி ஆர் கலாராணி, பாட்டி ஆண்டாள் ரோஸ் ஜேம்ஸ், மாலதி என் மீரா, டீச்சர் ஆர் அனுசியா, டாக்டர் எஸ் அப்துல் லத்தீப், கீதா சிறுமி பி ஆர்த்தி. ஒளிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்

ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா

0: கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: வானொலிக்கு 90 திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
2: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவாரு, அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். வானொலி வந்து எப்படின்னாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கிற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்பதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. சோ இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம்பெற்று இருக்கும், இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. நன்றி.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நேரம் 10 மணி.
1: நேரம் இரவு 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி நாம் கேட்கவிருப்பது நட்சத்திர நாதங்கள். இனிமையான காவிய கானங்களின் தொகுப்பாய் கேட்கலாம்.

Ah.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறோம் எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நில்லா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்ட நட்சத்திர நாதங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 5:45 வந்தே மதுரம் மங்கள இசை நாளொரு குரல் குரல் எண் 263. அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு செய்தி சுருக்கம். ஆறு 5 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நிலவு கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, அதில் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ்க கோடைகால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல்நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனை பகுதி 6. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தென்றல் தொடர்ச்சி, 8:15 ஆங்கில செய்திகள், 8:30 மதுரத்தென்றல், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். 9:00 அரங்கிசை, 10:00 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல் நேரலை நிகழ்ச்சி, 11:00 செய்தி சுருக்கம், 11:02 இலக்கியம் பேசுவோம் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் சிறப்பு விருந்தினர் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன். படைப்பு சென்னை ஆகாஷ்வாணி.

பகல் 12:05 ஆங்கிலத்து செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளரும் சமையல் கலை வல்லுநருமான சீதாராமநாதன் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1. பகல் 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம், 1:55 பாரதிய சேனா, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தென்றல், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 குரல் அமுதம், 263, அதனைத் தொடர்ந்து NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்து செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் இருந்து, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தின் தொடர்ச்சி, 7:10 மாவட்ட செய்திகள், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், எழுதியவர் இ கதிரவன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், இரவையில் நிலக்கடலை சாகுபடி உத்திகள் குறித்து, திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை பள்ளி உளவியல் துறை இணைப்பேராசிரியர் பி தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தின் தொடர்ச்சி, 8:30 அறிவியல் வெள்ளி நுண் நெகிழிகள் தகவல் வழங்குகிறார் மதுரை சேது பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கார்த்திக்குமார் அவர்கள். 8:45 மதுரத்தின் தொடர்ச்சி, 9:00 ஆயிரத்தி செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர நாதங்கள், 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கில செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை, நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.